வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யார்

1948 ஆஷாட மாதம் 23ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 25ஆம் நாள், 2026ஆவது ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. நேரம் 5:57.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார்.

0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அழகான இதமான ஒரு பிளசண்டான மார்னிங் டைமில் கரெக்டாக 6:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். காலை தென்றல் நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 72 அதிகாரம் அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதன் விளக்கம், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். குறளும் விளக்கமும் மீண்டும் ஒருமுறை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதன் விளக்கம், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வர். கேட்டது குறளும் விளக்கமும்.
3: சான்றோர் சிந்தனை.

அருளை களைந்து ஒளி தருவார், அருளை அடைந்து வழி பெறுவோம். இருளை களைந்து ஒளி தருவார், அருளை அடைந்து வழி பெறுவோம். நம் ஒப்பில்லாத பெருமாள், நம் ஒப்பிலிய புறத்திருமாள். உலகினிலே பல கலையும் உயர் பொருளும் உதவிடுவார். நம் ஒப்பி

கூறுவாள்லா, அல்ஹம்துலில்லா அருள் கூறுவாள்லா, அல்ஹம்துலில்லா. விடிய விடிய கண் வடிய வடிய புகழ் படிக்கும் நூறு அல்லா, மிக கொடிய நோய் நொடிகள் அடிமையாய் மடிய படியை காறு அல்லா, கருணையான அல்லா கருணை கண்பா.

0: அல்ஹம்துலில்லாஹ் அருள் கூறு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.
1: 6:19 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலே ஜானகி பாடியது

0: இனி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 7:35 மணிக்கு ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நச்சுனு 4 கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரிய குளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 7:35 பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். கேட்டது நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேரம் 6:35.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 4 மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C முதல் 24°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-20 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10-12 km வரையிலும் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். வடிகால் வசதி செய்த பிறகு 2

முதல் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்க அனுமதிக்க வேண்டும். ஈரப்பதமான சூழ்நிலைகளில் குலை நோய் ஏற்படுகிறதா என கண்காணிக்க வேண்டும். அறிகுறிகள் தென்பட்டால் எடிஃபன்போஸ் அல்லது கார்பன்டாசி மருந்தை 1 லிட்டருக்கு 10 கிராம் என்ற அளவில் இட வேண்டும். நோய் தொற்று காணப்பட்டால் தலைச்சத்து உரங்களை மேலுரமாக இடுவதை தாமதப்படுத்த வேண்டும். மக்காச்சோளம் சாகுபடியாளர்களே, எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிடாக்ளோபரிட் மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின் விதைக்க வேண்டும். நிலக்கடலை சாகுபடியாளர்களே, பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45 முதல் 60 நாட்கள் வயதுடைய நிலக்கடலைக்கு ஏக்கருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மஞ்சள் சாகுபடியாளர்களே, நிலவும் சாதகமான காற்றின் வேகம், ஈரப்பதம் மற்றும் மேகமூட்டம் காரணமாக மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளது. நோயின் அறிகுறி தென்பட்டால் மாங்கோசப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கி இருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரை வட்ட வடிவில் குழி எடுக்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து கொடுக்க வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை சேமிக்க மரத்தினை சுற்றிலும் உற்சாய்வாக வட்டப்பாத்தி எடுக்க வேண்டும். கால்நடைகள் வைத்திருப்போரின் கவனத்திற்கு, கொட்டகைகளுக்கு அருகில் நீர் தேங்குவதை தவிர்த்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும். அட்டவணைப்படி விலங்குகளுக்கு தடுப்பூசி மற்றும் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். ஈரப்பதமான காலநிலையில் நோய் பாதிப்பை குறைக்க சுத்தமான குடிநீர் மற்றும் தீவனத்தை உறுதி செய்ய வேண்டும். ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026 மற்றும் 2027 ஆண்டில் கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் NADCP 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி இன்றும் நாளையும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும் எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையின் மண்டல இணை இயக்குனர் கேட்டுக்கொள்கிறார். ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ் 3% வட்டி மானியத்தில் கடன் பெற வசதி. விவசாய உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பதும் விவசாயிகளுக்கு நவீன அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை உட்கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமும் விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்துவதும் அவசியம் ஆகும். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை உட்கட்டமைப்பில் உள்ள இடைவெளியினை குறைப்பதற்காக 2020 மற்றும் 2021 ஆண்டில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தி விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சரியாக சேமித்து சந்தைப்படுத்தும் வசதியை ஏற்படுத்துவதற்காக விவசாயிகளுக்கு நிதி உதவி அளிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மின் சந்தையுடன் கூடிய விநியோக தொடர் சேவை, சேமிப்பு கிடங்குகள், சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டும் கூடங்கள், விளைபொருட்களை மதிப்பிடுவதற்கான அமைப்புகள், தரம் பிரிப்பு இயந்திரங்கள், குளிர்பதன வசதிகள்
போக்குவரத்து வசதிகள், முதன்மைப்படுத்தும் மையங்கள் மற்றும் பழங்களை அறிவியல் ரீதியாக பழுக்க வைக்கும்

0: அறைகள் போன்ற பல்வேறு உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்த கடன் பெறலாம். மேலும் இயற்கை இடுபொருட்கள் உற்பத்தி, நுண்ணுயிர் உற்பத்தி நிலையங்கள், நவீன துல்லிய பண்ணையத்திற்கான உட்கட்டமைப்புகள், பகுதிக்கு ஏற்ப பயிர் தொகுப்புகளை உருவாக்கி ஏற்றுமதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்துதல் தவிர அரசு மற்றும் தனியார் பங்கேற்புடன் அமைக்கப்படும் உட்கட்டமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சமுதாய வேளாண் கட்டமைப்புகளுக்கும் இத்திட்டத்தின் கீழ் கடன் வசதி பெற முடியும். இதில் வழங்கப்படும் சலுகைகள் இத்திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 2 கோடி வரை பெறும் கடனுக்கு 3% வட்டி தள்ளுபடி 7 ஆண்டு காலத்திற்கு வழங்கப்படும். சிறு மற்றும் குறு விவசாய நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக 2 கோடி வரை கடன் பெறுவதற்கு அரசே கடன் உத்தரவாதம் அளிப்பது போன்ற வசதிகளும் உள்ளது. கடன் வசதியை பெற தகுதியானவர்கள் உட்கட்டமைப்புகளை உருவாக்க முன்வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள், தனிப்பட்ட விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர் இத்திட்டத்தின் கீழ் கடன் வசதிகளை பெற்று பயன்பெறலாம். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு 8883368510 என்ற எண்ணிலும், 8778593957 என்ற எண்ணிலும், 9952884821 என்ற எண்ணிலும் வேளாண் அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில்
1: 3D பிரிண்டிங்ல வந்து இப்ப மஷ்ரூம் பண்ணிருக்காங்க. மஷ்ரூம் எடுத்து அந்த மிஷின்ல போட்டீங்கன்னா நீங்க என்ன ஷேப் விரும்புறீங்களோ அந்த ஷேப் அழகா வந்து பிரிண்ட் ஆகும்.
0: விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 7:35 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
3: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாட உள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவு

0: விட்டுள்ள திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள்.
2: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்ல உள்ளார்ந்த அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது. இது வரைக்கும் 2009 இருந்து இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரெய்னிங் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
3: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40,000 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு

0: அமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராட்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55 காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, திரைப்பட பாடலில் இணைவோம். பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில் ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையில்.

0: ஒலித்த பாடலுடன் காலை தென்றல் நிறைவு பெறுகிறது. தொடர்வது
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இப்போ நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த பாடல்

என் கண்மணி காதலி துணை பார்த்ததும் இருக்கின்றதே நான் சொன்ன ஜோ.

ரொம்ப கலக்கலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோனுடைய எக்ஸாக்ட் ரைட் டைம் ஷோ கரெக்டா 7:13 நம்ம ஷோனோட பிகினிங்ல அழகான 3 பாடலை கேட்டு ரசிச்சோம். சிட்டுக்குருவி படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில SP பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா பாடியது, பாடலாசிரியர் வாலி. அதனை தொடர்ந்து ரயில் பயணங்களில் படத்துல டி ராஜேந்திரனுடைய இசையில பி ஜெயச்சந்திரன் பாடியது, பாடலாசிரியர் டி ராஜேந்திரன். அதற்கு அடுத்தபடியா அம்மா படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில SP பாலசுப்ரமணியம் பாடியது மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், பாடலாசிரியர் வைரமுத்து. இன்னைக்கு நம்ம ஷோனுடைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட்டிங்கில் இருப்பீங்க. அதாவது, கண் பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் போட்டி எங்கு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஒன் மோர் அகெயின் ஐ ரிப்பீட், அதாவது கண் பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் போட்டி எங்கு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான உங்களோட ரைட்டான ஆன்சரை 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜை ஃபஸ்ட்டு லைக் கொடுத்துட்டு நாங்கள் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சரியான பதிலை நீங்கள் அனுப்பலாம். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 7:35 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின்போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.

0: விவசாயிகளுக்கு அதிகாரமளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டு திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் கூட்டம் நேற்று கொச்சியில் தொடங்கியது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கியுடன் உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடைய செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு டிரம்ப் குறிப்பிட்டார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழை பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர

0: தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2nd மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4th 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சன், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ காப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இப்போ நம்ம ஷோவில் சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் இன்னைக்கு அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனை அடுத்து திருப்பூரில் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் இருக்கும். சேலம்ல இன்னைக்கு அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். ஊட்டியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதிகபட்சமே 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 14 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக கூடும். அதனை தொடர்ந்து நம்ம நியர்பை சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு. இங்கே இன்னைக்கு அதிகபட்சம் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக கூடும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் சிங்கார் வேலன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பொன்னடியான். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பொது அறிவு வினா என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு முறை சொல்லிடுறேன். அதாவது, கண் பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் போட்டி எங்கு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான உங்களோட ரைட்டான ஆன்சரை 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜை ஃபஸ்ட்டு லைக் கொடுத்துட்டு நாங்கள் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சரியான பதிலை நீங்கள் அனுப்பலாம். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 7:35 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்னும் சில நொடிகளில் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பத்தி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமா கேட்டு பயன்பெற்று இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. டாக்டர், இப்போ இந்த இன்விசிபிள் அலைனஸ் ஒரு வகையான பிளாஸ்டிக்ல பண்ணக்கூடியது, அது ஃபுட் கிரேட் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் அது ஒரு பிளாஸ்டிக் தான், பட் ரிப்பீட்டடாக அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப, அதாவது தொடர்ந்து ஒரு 2 வருஷம் அதை யூஸ் பண்ணும்போது அதில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருதா? நம்ம உணவுலேயே வந்துட்டு நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். இதை இப்போ நம்ம ரெகுலராக வியர் பண்ணும்போது இதில் எதுவும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா?
1: இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹீட், அதை தான் உங்கள் பல்லுக்கு தகுந்த மாதிரி நம்ம மோல்டு பண்ணி எடுக்கிறோம். இது வந்து ராத்திரி போட்டு தூங்குறப்போ நீங்கள் கடித்து தேய்ச்சி அதை முழுங்குற அளவுக்குலாம் போகாது. இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ட்ரேவை கொடுத்து 1.5 வருஷத்துக்கு போட்டுக்கன்னு கொடுக்க போகிறதில்ல. தீஸ் அலைனர்ஸ் கம் வித் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆஃப் ட்ரேஸ். ஒரு செட்

0: மேக்ஸிமமே நீங்கள் ரெண்டு வாரம் தான் போடுறீங்க, அதுக்கப்புறம் புது ட்ரேக்கு தான் போக போகிறீங்க. ஸோ ஒன்றையே நீங்கள் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அது ஈரோடு ஆகி முழுங்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்ல வரலாம். ஆனால் இதில் அப்படி யாருக்கு சான்சஸ் இல்லை. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை.
1: டாக்டர், இப்போ இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்துட்டு நம்ம மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஓரல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்த சரியான தூக்கம் இல்லாததுனால ரொம்ப அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால வருது?
2: அல்ல, கண்டிப்பாக இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க நம்ம அப்பளவே பேசின மாதிரியே பல்லு கிடைக்கிறது பண்ணுவாங்க. நம்மளே ஒரு கோவத்தில் என்ன பண்ணுவோம், நம்மளை அறியாமல் ஒரு தடவை இப்படி கடிப்போம். இது வந்து ஒரு ஹேபிட் ஆயிரும் நிறைய பேர்த்துக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ கோவம் வந்தாலும் எரிச்சலாக இருக்குது, எது எதுனாலும் அவங்க வந்து பல் கடிக்கிறது, அதை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காது வலிக்குதுங்க அப்படின்னு ஆரம்பிப்போம், அப்புறம் தலை வலிக்குது அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் இங்கிருந்தும் போயிருக்கலாம். ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு போகிறப்போ அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கனாலும் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரல் ஹெல்த் நம்ம வாயை திறந்து பார்க்குறப்ப பல்லு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, இந்த ஏஜுக்கு இந்த அளவு தேஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு அளவு இருக்குது இல்லைங்களா, அதை தாண்டி தேஞ்சிருக்கு அப்படின்னா பல்லுக்கு இது கடிக்கிறாங்களா, நைட்டு கடிக்கிறாங்களா, அவங்க ஒர்க் லைஃப் எப்படி, தூங்குறது ப்ராப்பராக இருக்கா, அவங்க ரொட்டீன் எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணால் வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் ஏதோ இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். வெரி யங் ஏஜில் தேயுது அப்படின்னாலே அது வந்து ஸ்ட்ரெஸ். இப்போ லைஃபே மாறிடுச்சு, முன்ன மாதிரி அப்படியே பீஸ்ஃபுல்லாக இல்லை, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்கூல் போகிற குழந்தையிலேருந்து ஒர்க்கிங் அடல்ட் பெரியவங்க எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வச்சு நம்ம பார்த்துக்கணும். நாம் பல்லு கடிக்கிறதுனால அவங்க இன்வாலண்டரியாக பண்ணிடுறாங்க தெரியாமல், அதனால் பின்னாடி சீரியஸ் எஃபெக்ட் வரும். அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டு நம்ம இதை ஹேபிட் பண்ணுறோன்னு யாராக பார்த்து சொல்லாமல் தெரியாது அடுத்த பர்சனுக்கு. அது மேபி க்ளோஸாக இருக்கிறவங்க வச்சு நம்ம பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டட் தான், ஹெல்த்துக்கு ரிலேட்டட் தான், அது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி வருங்க. அதை நம்ம பார்த்து பண்ணிக்கணும், ரெடி பண்ணிக்கணும்.
1: அந்த மாதிரி ஒரு ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் மட்டும் வலிச்சுட்டே இருக்கும், அதுக்கும் டென்டலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்னென்னா, நிறைய டாக்டர்ஸ் பார்த்தாங்க, என்னென்னோ பார்த்தாங்க, கடைசியில் டென்டிஸ்ட்டில் போய் ஜஸ்ட்டு அலைன்மெண்ட் ஏதோ மாற்றணும்னு சொல்லி மாற்றி அவங்களுக்கு, அவங்க கிட்டத்தட்ட 8 வருஷமும் அந்த வலி அனுபவிச்சுட்டு டேப்லெட்ஸ் போட்டுட்ருந்தாங்க, ஒரு 6 மந்த்ஸில் சரியாச்சு. ஸோ இதுக்கு என்ன கனெக்ஷன் டாக்டர்?
2: அது வந்து அந்த அலைன்மெண்ட் ப்ராப்பர் கனெக்ஷன், நம்ம சீட்டிங் ப்ராப்பராக இல்லாதது தான் ரொம்ப பெரிய ரீசனுங்க. அது சரியாக இல்லை அப்படின்னா அது ஒரு ப்ரெஷர் வந்து நம்மளை அறியாமல் ரொம்ப பெயினை ப்ரெஷர் கொடுத்தா தான், ரொம்ப பெயின் வர அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மைல்டாக அது ஒரு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல, அங்கே இருக்கிற நர்வ் கம்ப்ரஸ் ஆகிறதோ, அது ப்ரொலாங்டு பீரியடில் தான் நமக்கு எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க வந்து என்ன நினச்சிருவாங்க, தலைவலிக்குது வேறு ஏதோ ரீசன், டென்ஷன், அது வந்து ஒரு போய் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், ஒரு டாக்டரை சம்படி ஜென்ரல் டாக்டரோ இல்லை டென்டிஸ்ட்டோ என்னென்னு போனால் அதை ஒரு ரூட் பண்ணலாம். நம்ம இப்படி இப்படி ஆரம்பிக்குதுன்னு இது எல்லாமே டக்குன்னு போய் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்லிட முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ரூட் பண்ணலாம். அதை பண்ணாமையே ஒரு டேப்லெட் போட்டுக்கிறாங்க, அது அப்போதைக்கு மாஸ்க் ஆகுது, டேப்லெட் சொல்யூஷனே இல்லை, பட் அது அப்போதைக்கு மாஸ்க் பண்ணுறதுக்காக, ஃபாஸ்ட் லைஃபு அதை ரூட் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ யாரும் ரெடி இல்லை. ஸோ அது அப்படியே ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆகி இது இப்படி ஆயிடுது. அந்த நர்வ் கம்ப்ரஸ் ஆகுறது தான் பெரிய ரீசன். அது ஒரு அலைன்மெண்ட் கரெக்ட் பண்ணி ஒரு ட்ரே போட்டு ரெடி பண்ணோம்னா, நைட் மட்டும் போட்டால் கூட போதும், அதை ரெடி பண்ணோம்னாலே இங்கே இருக்கிற ப்ரெஷர்லாம் ரிலீவ் ஆயிரும், ஹெட் ஏக் குறைஞ்சிரும். ஒருவேளை இது இந்த ரீசனாக இருந்தால், ஹெட்ஏக்குக்கு வேறு பல ரீசன்ஸ் இருக்குது, இதனால் வர மாதிரி இருந்தால், சில பேத்துக்கு சொத்தை இருந்தால் கூட தலைவலி வர மாதிரி இருக்கும், காது அப்படி காது வலி, இதெல்லாமே வந்து எப்படின்னா மெயின் ரீசன் பல்லு, அதிலிருந்து ரெஃபர் ஆகிற பெயின்ஸ், காதுக்கு போகிறது, கழுத்துக்கு பின்னாடி வலிக்கிற மாதிரி இருக்குது, தொண்டைக்கு கிட்ட வலிக்கிற மாதிரி இருக்கிறது, தலை வலிக்கிறதெல்லாம், அது வந்து பல்லும் இருக்கலாம், பல்லுனாலையும் இருக்கலாம், நம்ம எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணலாம். பல்லு ரொம்ப சொத்தையாக இருந்தால் வலி வரும், ரெஃபர் ஆகும், வேற இடத்துல ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தா தெரியும். அதனால தான் ரெகுலர் செக்அப் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்கன்னா இவ்வளோ தூரம் போக தேவையில்லை. 6 மந்த்ஸ் வந்து கிளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் இது தான். நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சின்னதுலேயே தெரிஞ்சிட்டு போதே நமக்கு இதுக்குள்ளே தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம், கண்டிப்பாக டென்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம அது ரெடி பண்ணிக்கலாம். 6 மந்த்ஸ் கிளீனிங்கே இதுக்கு தான், கிளீன் பண்ணுறப்போ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிரும், வெரி ஈஸி.
1: 6 மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக கிளீன் பண்ணுறது நல்லது.
2: நல்லது.
1: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும், மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.

0: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक क्लिक लिया आहा
1: மார்க்கெட்டிங்
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க

0: கேட்ட பாடல் காதல் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆடிக்கு தள்ளுபடி.

0: நிமிஷத்தில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இப்போ நம்ம ஷோனோட பிகினிங்கில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினா, அதாவது கண் பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் போட்டி எங்கு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதில் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள் சிறுமுகை சோமு கலைவாணி, உமா மகேஷ் சிறுமுகை பகுதியிலிருந்து, பிரமீலா சென்னை, சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, அவினாசி பிரபு தேவி மற்றும் ஸ்ரீசாய் திருப்பூர் வெள்ளியங்காடு, மகேஸ்வரி தர்மராஜ் மற்றும் ஹரீஷ், அந்தோணிராஜ் சென்னை, கணக்கம்பாளையம், பாலசுப்ரமணியம், கல்பனா, மகேஸ்வரன், கிருத்திகா மற்றும் பிரணவ் பூலுவப்பாளையம், ஆனந்த முருகன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம், ஜோதி மற்றும் ரமேஷ் திருப்பூர் கணபதிபாளையம், யசோதா கோவிந்தராஜ், கோகுல் கமலேஷ், ரித்வி, உமா சிறுமுகை, மல்லிகா மந்திராச்சலம் பெரிய வரமச்சேரி பகுதியிலிருந்து, கௌசல்யா தண்டபாணி திருப்பூர், பாலா வீரத்துறை அரியலூர் பகுதியிலிருந்து, அன்புராணி சென்னை, ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், சண்முகசுந்தரம் விநாயகபுரம், பாரதி மகாலிங்கம், கள்ளிவலசு, சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, ரமண முதலிப்புதூர், சுதாகர் மற்றும் ஜீவா, பூலவாடி உதயகுமார், பானுமதி, பழனிச்சாமி காளியப்பன் பாளையம் ஈரோடு மாவட்டம் பகுதியிலிருந்து, முல்லைநகர் ரகுராமன், மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், அபி மூக்கனூர் சாமுண்டிபுரம், குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலிருந்து, என் பார்வதி கணபதி கோயம்புத்தூர், வாணி லக்ஷ்மி முத்துகிருஷ்ணன் அவினாசி, பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி இந்திரபிரியா அகல்யா மூக்கனூர் பகுதியிலிருந்து, செந்தில் பிரபு திவ்ய பாரதி நிர்மலா சிவசாமி சண்முகநகர் மூக்கனூர், சிபு சோமாஸ் கந்தமூர்த்தி பெல்லாம்பட்டி சிவகுமார் மற்றும் புவனேஸ்வரி.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: இயற்கை மனிதனுக்கு அளித்த ஆக சிறந்த கொடை காடுகளாகும். மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள், பறவைகள் மற்றும் நுண்ணுயிரிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து வாழும் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பே காடு எனப்படுகிறது. பூமியின் நிலப்பரப்பில் சுமார் 31% காடுகள் அமைந்துள்ளன. மனித சமுதாயம் உயிர் வாழ காடுகள் இன்றியமையாதவையாகும். காடுகள் காற்றில் உள்ள கரியமில வாயுவை உறிஞ்சி நாம் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை வழங்குவதால் இவை பூமியின் நுரையீரல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மரங்கள் காற்றை குளிர செய்து மேகங்களை ஈர்த்து நல்ல மழை பொழிவை தருகின்றன. மேலும் மரங்களின் வேர்கள் மண்ணை இறுக்கமாக பிடித்துக் கொள்வதால் பெருவெள்ள காலங்களில் வளமான மேல்மண் அடித்து செல்லப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. இது மட்டுமின்றி மனிதர்களுக்கு தேவையான மரங்கள், காகித கூழ், மூலிகைகள், தேன், பழங்கள் மற்றும் வாசனை பொருட்கள் காடுகளிலிருந்தே கிடைக்கப்பெறுகின்றன. இன்றைய நவீன உலகில் மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் நகரமயமாக்கலினாலும் காடுகள் வேகமாக அழிக்கப்பட்டு வருகின்றன. தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் அமைக்க மரங்கள் வெட்டப்படுகின்றன. அளவுக்கு அதிகமான கால்நடை மேய்ச்சல் மற்றும் காட்டு தீ போன்றவற்றால் காடுகள் அழிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக புவி வெப்பமடைதல், பருவநிலை மாற்றம், வறட்சி மற்றும் வனவிலங்குகள் ஊருக்குள் புகுதல் போன்ற பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. காடுகள் என்பவை வெறும் மரங்களின் கூட்டம் மட்டுமல்ல, அவை நம் பூமியின் உயிர் நாடி. எனவே காடுகளை பாதுகாத்து வளர்த்து நம் எதிர்கால தலைமுறைக்கு பசுமையான பூமியை பரிசளிப்போம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது பாடலாசிரியர் வாலி. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். பீலமேடு துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறங்காட்டிக்கு இன்னைக்கு 9/7/2026 வியாழக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் எந்தெந்த இடங்களில் மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாரதி காலனி, இளங்கூ நகர், புராணி காலனி, சோபா நகர், கணபதி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், போலீஸ் குவார்டர்ஸ், கிருஷ்ணராஜபுரம், அத்திப்பாளையம் பிரிவு, ராமகிருஷ்ணாபுரம், ஆவாரம்பாளையம், கணேஷ் நகர், விஜி ராவ் நகர், காமதேனு நகர், பிஎஸ்ஜி எஸ்டேட், பிஎஸ்ஜி மருத்துவமனை, நேரு வீதி, அண்ணா நகர், ஆறுமுகம் லேஅவுட், இந்திரா நகர், நவ இந்தியா, கோபால் நகர், பீலமேடு புதூர், எல்லை தோட்டம், விஓசி காலனி, பிகேடி நகர், அகிலாண்டேஸ்வரி, ராமநாதபுரம், திருச்சி ரோடுனுடைய ஒரு பகுதி, நஞ்சுஞ்சாபுரம் ரோடு, திருவள்ளுவர் நகர், இங்கெல்லாம் வந்து இன்னைக்கு மின் விநியோகம் காலை 9 மணி முதல்

0: லேஅவுட், இந்திரா நகர், நவ இந்தியா, கோபால் நகர், பீலமேடு புதூர், எல்லை தோட்டம், விஓசி காலனி, பிகேடி நகர், அகிலாண்டேஸ்வரி, ராமநாதபுரம், திருச்சி ரோடுனுடைய ஒரு பகுதி, நஞ்சுஞ்சாபுரம் ரோடு, திருவள்ளுவர் நகர், இங்கெல்லாம் வந்து இன்னைக்கு மின் விநியோகம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இருக்காது. கோவில்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறங்காட்டிக்கு இன்று 9/7/2026 வியாழக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் சர்க்கார் சாமக்குளம், கோவில்பாளையம், குறும்பப்பாளையம், மாணிக்கம்பாளையம், கோ இந்தியாவினுடைய ஒரு பகுதி, அக்ரகார சாமர்குளம், குன்னத்தூர், கோட்டையம்பாளையம், காளிப்பாளையம், குறும்பப்பாளையம், வையம்பாளையம், கொண்டையம்பாளையம், மொண்டிகாளிபுதூர் ஆகிய இடங்களில் இன்னைக்கு வந்து மின் விநியோகம் இருக்காது. கேட்டது சேவை செய்திகள். நம்ம ஷோனோட பிகினிங்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதற்கு சரியான பதில் இன்னும் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் முத்துக்குமார், லக்ஷ்மி நாராயண நகர், ரங்கசமுத்திரம், பொள்ளாச்சி, ராயம்பாளையம், அவினாசி, பாலசுப்ரமணியம், சுந்தராபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் மற்றும் சித்தார்த் இவங்கெல்லாம் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அந்த சரியான பதில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண் பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் போட்டி எங்கு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1922 ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான அல்லது பகுதியளவு பார்வையற்ற வீரர்கள், அதாவது B1 கேட்டகரி அப்படின்னா முழு பார்வையற்றோர், B2 B3 அப்படிங்கிறது பகுதியளவு பார்வையற்றோர் அப்படின்னு சொல்லி இதில் வகைப்படுத்தியிருக்காங்க. கண் பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் போட்டி எங்கு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? அதற்கு சரியான பதில் 1922 ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதோட நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார் 8 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஆர்ஜே தமிழ். இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மெல்போர்னில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸும் உரையாற்றினர். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: குட் மார்னிங் எல்லாருக்கும். நேரம் 8 மணி, 2 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் ஆர்ஜே தமிழ்.

0: மே மாதம் படத்துல இருந்து பாடல் கேட்டு கஷ்டம். ஷாகுல் ஹமீஸ், ஸ்வர்ணலதா, ஜி வி பிரகாஷ்குமார், மனோரமா வாய்ஸ்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
0: நேரம் 8:07, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம். கோயம்புத்தூர்

0: டூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கோம். பொதுவாக நம்ம இந்த ஹோட்டலுக்கு இல்லாட்டி நம்ம வந்து ஷாப்பிங் எல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து ரொம்ப பழகிடுச்சு இல்லையா. இப்போது நம்ம வந்து எங்கே போனாலும் காசு எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம், ஏன்னா பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மாம்பழத்தில் மேலேயும் வந்து கியூஆர் கோடு வந்து நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து சந்தையில் விற்கப்படுற மாம்பழங்கள் வந்து ரசாயனம் இல்லாமல் இயற்கையா பழுக்க வைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற உண்மையான ஊர் பழம் தானா, அதாவது எந்த ஊர்ல விளைஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் சந்தேகம் நம்ம நுகர்வோர்களுக்கு பொதுவாகவே எப்பவுமே இருக்கிறது இருக்கு இல்லையா, இருந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து தீர்வாதான் இந்த தொழில்நுட்பம் வந்திருக்கு. மாம்பழத்து மேல ஒட்டப்பட்ட அந்த கியூஆர் கோடு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த விவசாயினுடைய விவரம் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழம் வந்து மாம்பழம் எந்த ஊர்ல எந்த தோட்டத்துல எந்த டைம்ல விளைஞ்சிருக்கு, எப்போ அறுவடை செஞ்சிருக்காங்க, கார்பைட் அந்த மாதிரி ஏதாவது ஆபத்தான ரசாயனங்கள் இல்லாமல் இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெண்டு தரப்புக்கும் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுகர்வோருக்கும் லாபம், விவசாயிகளுக்கும் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலி மற்றும் ரசாயன பழங்களை வந்து ரொம்ப எளிமையாக நம்ம தவிர்த்துட்டு சுத்தமான ஆரோக்கியமான பழங்களை நம்பிக்கையோடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைத்தரகர்கள் இல்லாமல் அவங்களுடைய விவசாய பொருட்களை நேரடியாக நல்ல விலைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதில் என்ன அப்படின்னா, பாரம்பரிய விவசாயமும் நவீன தொழில்நுட்பமும் கை கோர்த்துள்ள இந்த முயற்சி எதிர்கால உணவு சந்தையில் ஆரோக்கியத்தையும் நம்பிக்கையும் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. புதுசேனா புதுசுதான். எப்படி வாங்க? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின்

0: martyrs informs the Asian Age, adding the grim situation and civil rights violations in POK raised international condemnation and protests across the world. Center intensifies preparedness as El Nino threat looms large, mentions the statesman. ED freezes Trinamool's 400 crore rupees bank deposits under Prevention of Money Laundering Act, PMLA, informs the Tribune. And finally, a Times of India article titled Summer Push, Durables Eye Double-Digit Growth, informs a scorching summer has spurred demand for seasonal appliances, putting India's consumer durable sector on track to post a robust double-digit growth. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi addresses India-Australia CEOs Forum in Melbourne, says it is natural and essential for India and Australia to move forward as trusted partners in a world marked by uncertainty, supply chain disruptions and energy crisis. Prime Minister Modi to also hold talks with his Australian counterpart Anthony Albanese in Melbourne today. Centre approves procurement of copra and Thottapuri mangoes from farmers in Tamil Nadu to safeguard farmers' interests. Uttar Pradesh government launches cashless health scheme for teachers as well as non-teaching staff in the state. IMF projects India to remain world's fastest growing major economy with 7% growth this year. US launches new strikes on Iran after President Donald Trump said ceasefire is over. And India's Arnav Paparkar creates history by becoming first Indian in 36 years to reach boys singles quarterfinals at Wimbledon Juniors 2026. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
3: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். புக்ஸ் படித்தா நம்மளுடைய அறிவு வளரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இனிமே வந்து நம்ம வீட்டில் செடியும் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதான். இந்த விஷயம் என்ன அப்படின்னா, புத்தகங்களுக்கு பதிலாக விதைகளை இரவலாக தரக்கூடிய சீட் லைப்ரரிஸ், அதாவது விதை நூலகங்கள் இப்போ வந்து உலகத்தில் வந்து உலகளவில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த லைப்ரரியில் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து தங்களுக்கு தேவையான பாரம்பரிய காய்கறி அப்படி இல்லாட்டி பூக்களுடைய விதைகளை வந்து இலவசமாக வந்து வாங்கிட்டு போகலாம். இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்க வீட்டுக்கு போய் அந்த விதைகளை நட்டு செடியாக வளர்க்கணும். வளர்த்தது மட்டும் இல்லாமல் அந்த செடியிலேருந்து ஒரு விதை வரும் இல்லையா, அந்த விதையை வந்து திரும்ப லைப்ரரிக்கே தரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ரூல். ரொம்ப அருமையாக இருக்குல்ல. இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்லாமல் உலக அளவில் இப்போ வந்து ரொம்ப பரவி வந்துட்டுருக்கு. ஒரு சமூக முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஈரோடு, கோவை, மதுரை, புதுச்சேரி, பெங்களூர், அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாம், இந்த மாதிரி இடங்களில் வந்து இயற்கை அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலமாக இது வந்து நடத்தப்பட்டுருக்கு. உலக அளவில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்கா, லண்டன், இந்த மாதிரி நாடுகளினுடைய அரசு பொது நூலகங்கள் இருக்கும் இல்லையா, பப்ளிக் லைப்ரரிஸ், அவங்க வந்து புத்தகங்களோடு சேர்த்து இந்த விதை இரவல் திட்டமும் வந்து செயல்பட்டுத்திட்டு வராங்களாம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மறைந்து வரும் பாரம்பரிய நாட்டு விதைகளை வந்து பாதுகாக்கிறதோ, நஞ்சில்லாத சுயசார்பு உணவு உற்பத்தியோ ஒவ்வொரு வீட்லேயும் ஊக்குவிக்கிறது தான் இதனுடைய இந்த சீட் லைப்ரரிஸினுடைய முக்கியமான நோக்கம். அறிவை வளர்க்கும் நூலகங்களுக்கு மத்தியில் ஆரோக்கியத்தையும் இயற்கையும் வளர்க்கும் இந்த விதை நூலகம் ஒரு உன்னதமான முயற்சி தான் இல்லையா.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

ஆசை படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டுகள். ஷோம் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா, அனுகாதா, ஸ்ரீராம் வாய்ஸ்ல, தேவா மியூசிக்ல. நேரம் 8:38 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். படம் எடுத்து அவார்டு வாங்குறதை கேள்விப்பட்டிருப்போம், நேர்லேயும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரு படத்தோட டீம் வந்து ஷூட்டிங் எடுத்ததுக்காகவே வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபஸ்ட் ஜீரோ வேஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, குப்பையே இல்லாத ஒரு உலக சாதனை சினிமா ஷூட்டிங் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. சினிமா படப்பிடிப்பு தளம் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டன் கணக்கில் கொட்டப்படுற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அது மட்டும் இல்லாமல் மீதமாகிற உணவுகள், அது மட்டும் இல்லாமல் கட்டுக்கடங்காத குப்பைகள், இதுதான் வந்து முதல்ல நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் இந்த ஒரு பொதுவான பிம்பத்தை உடைச்சி இந்தியாவினுடைய முதல் முற்றிலும் குப்பைகளே இல்லாத ஜீரோ வேஸ்ட் திரைப்பட படப்பிடிப்பை நடத்தியிருக்காங்க பாலிவுட் சினிமா. இயக்குனர் அபிஷேக் கபூர் இயக்கத்தில் ஆயுஷ்மார் குரானா அவங்களுடைய அவங்களும் மற்றும் வாணி கபூர் நடிப்பில் வெளியான சண்டிகர் கரி ஆஷிக் வி அப்படிங்கிற படத்தினுடைய இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருக்காங்க. சாதனை எப்படி சாத்தியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் வந்துட்டு தயாரிப்பாளர் பிரக்யா கபூர் வந்து ஸ்கிராப் அப்படின்னு சுற்றுச்சூழல் மேலாண்மை நிறுவனத்தோடு இணைஞ்சு 3 மாதம் வந்து படப்பிடிப்பு முழுவதும் தீவிரமான பசுமை விதிகளை வந்து பின்பற்றியிருக்காங்க. அதாவது நோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் வந்து தண்ணீரை வந்து கொடுக்கறத முற்றிலுமாக தடை பண்ணியிருக்காங்க. குழுவினரை எல்லாத்துக்குமே தனித்தனியாக மறுசுழற்சி செய்யக்கூடிய சிப்பர் பாட்டில்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கும் குப்பைகள், மக்கும் பொருட்கள், உணவு மற்றும் சிற்றுண்டிகள் வழங்க பயன்படுத்தப்பட்ட தட்டுகள் இருக்கும் இல்லையா, கப்கள், தட்டு, இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் பிளாஸ்டிக்கில் இல்லாமல் ரொம்ப எளிதில் மக்கக்கூடிய இயற்கை பொருட்களால் வந்து அவங்க வந்து செஞ்சு அந்த டீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு மற்றும் குப்பை மேலாண்மை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மீதமாகிற உணவுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு தொண்டு நிறுவனங்கள் இருப்பாங்க இல்லையா, தேவையுள்ள மக்களுக்கு உடனுக்குடனாக வந்து அந்த சாப்பாட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்தளிச்சிருக்காங்க. குப்பைகளை வந்து ரொம்ப சரியாக தரம் பிரித்து மறுசுழற்சி செஞ்சு பிரத்யேகமாக அதுக்குன்னே வந்து தன்னார்வலர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவாக வந்து 17,000 கிலோ குப்பைகள் வந்து மிச்சமாயிருக்கு. இந்த தீவிர முயற்சியின் பலனாக தான் சுமார் 17,000 கிலோ குப்பைகள் பொது நிலப்பரப்பில், அதாவது லேண்ட்ஃபில்ஸில் கொட்டப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு வெற்றிகரமாக மறுசுழற்சி, அது மட்டும் இல்லாமல் மறுசுழற்சி பண்ணி இயற்கை உரமாகவும் இவங்க மாற்றிருக்காங்க. முறையான திட்டமிடலும் சுற்றுச்சூழல் மீது அக்கறையும் இருந்தால் மிகப்பெரிய பட்ஜெட் படங்களை கூட இயற்கைக்கு பாதிப்பு இல்லாமல் எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த திரைப்படக்குழு வந்து உலகிற்கு நிரூபித்து காட்டியிருக்காங்க.

வாய்ந்த விஞ்ஞானிகள், காளான் ஆர்வலர்கள் எல்லாருமே இணைஞ்சு ஒரு அருகில் இருக்கிற ஒரு மலை காடுகளுக்குள்ளே போய் அரிய வகை காட்டு காளான்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்களாம்மா. அதாவது இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் விதவிதமான காளான்கள், அது மட்டும் இல்லாமல் பூஞ்சைகள் போன்ற வடிவங்களில் விசித்திரமான ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டு வீதிகளில் வந்து நடனமாடி ஊர்வலமாக போகிறது இந்த விழாவினுடைய மிகப்பெரிய ஈர்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கருத்தரங்குகள் நடக்குமாம்மா, சுவையான சமையல், அது மட்டும் இல்லாமல் கருத்தரங்குகள், காளான்களை கொண்டு சுவையான உணவுகளை வந்து தயாரிக்கிற நேரடி சமையல் போட்டிகள் நடக்கும். சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துகிறதுல காளான்களுடைய பங்கு பற்றிய விவாதங்கள், டிபேட்ஸ் எல்லாம் கூட இந்த திருவிழாவில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையோடு இணைந்து காளான்களுடைய மாயாஜால உலகத்தை கொண்டாடுற இந்த திருவிழா உலகத்தில் இருக்கிற எல்லா இயற்கை ஆர்வலர்களையும் பெரிதான் கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.

0: அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே சீனிவாசன் அவர்கள். இன்று மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திரை செவ்வானம் நிகழ்ச்சியில் நச்சினு 4 கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
1: தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்து

0: நேயர்களே, நாளை இரவு 9:25 மணிக்கு மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலழகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. நேரம் 8:50, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், 103 FM.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேரம் 8:50. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களை தொடரும் பாடல் வைரமுத்து வரிகளில், ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்கம் குரல்கள், ஏ ரஹ்மான் இசையில், பார்த்தாலே பரவசம் திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கிணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வைத்திருந்த 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காலம் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். ஹாய் ஹாய் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. கரெக்டாக எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க ஒர்க்கில் போய் செட்டில் ஆகிருக்கக்கூடிய இந்த டைம் 9:02 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல். அழகான இதமான சூப்பரான பாடல்களோட உங்களுக்காக பல செய்திகள் வரக்கூடிய இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார்.

ப்ளூ ஸ்டார் படத்துலேருந்து ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ இது சிறுவாணி சாரல். கோயம்புத்தூர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் 2026 மற்றும் 27 கல்வியாண்டில் குரல் இசை, வீணை, தமிழ், நாதஸ்வரம் மற்றும் இசை இலக்கணம் துறையில் பட்டய இசைப்பயிலும் மாணவர்களுக்கு விரிவுரையாளராக பணியாற்றவும், குரல் இசை, வயலின், வீணை, பரதம், தமிழ், ஆங்கிலம், கணினி மற்றும் யோகா துறையில் இளங்கலை இசைப்பயிலும் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தவும், தொகுப்பூத அடிப்படையில் உதவி பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் பட்டயம், இளங்கலை, இசை ஆசிரியர் மற்றும் பயிற்சி முதுகலை பட்டம் தேர்ச்சியுடன் இசையில் முனைவர் பட்டம் அல்லது இசையில் நீட் அல்லது ஸ்லெட் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். முன்பணி அறிவு அனுபவம் தேவை. 30 வயதிற்கு மேல் இருக்க வேண்டும். இதற்கு மாதாந்திர தொகுப்பு ஊதியம் உண்டு. மேற்கண்ட பணியிடங்களுக்கு ஜூலை 14 காலை 10 மணிக்கு கல்லூரியில் நேர்காணல் நடத்தப்படும். விண்ணப்பங்களை முதல்வர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மலுமிச்சம்பட்டி அஞ்சல் செட்டிபாளையம் சாலை கோவை 6410050 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும்.

0: நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் எல்லோ படத்திலிருந்து கிளிஃபி கிருஷ்ணனுடைய மியூசிக் கம்போஷனில் ஆண்டனி தாசன் பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: ரசாயனமற்ற ஒரு விவசாயத்தை நாம சொல்றோம். அது சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், நல்ல மகசூல் கொடுக்கணும், தேவையில்லாத ஒரு ரகத்தை உள்ளுக்கொண்டு வந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து இதனுடைய அடிப்படையான நோக்கங்கள்.
1: தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.

9:21 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ சிறுவாணிச்சாரல் இப்பதான் நம்ம கேட்டு ரசிச்சோம். ராயன் படத்துல இருந்து ஒரு சூப்பர் சாங், ஏ ஆர் ரகுமானோட மியூசிக் கம்போஷன்ல சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடியது. நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நச்சுன்னு 4 பாயிண்ட் கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவர்களுடன் நேர்

கனா படத்துல இருந்து திபு நிதன் தோமஸ்னுடைய மியூசிக் கம்போஷன்ல அனிருத் ரவிச்சந்தர் பான் அழகான பாடலை கேட்டு தச்சம். நீங்க கேட்டுருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது சிறுவாணிச்சாரல். மதுரை அருகே ரயில் பாதையில் மேற்கொள்ளக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக பாலக்காடு திருச்செந்தூர் ரயில் வந்து ஜூலை 15, 18, 21, 24, 27, 31 ஆகிய தேதிகளில் வாஞ்சி மணியாச்சி திருச்செந்தூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அதே மாதிரி ஜூலை 10 பாலக்காடு திருச்செந்தூர் ரயில் மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் திருமங்கலம் ரயில் நிலையத்துக்கு செல்லாமல் மானாமதுரை விருதுநகர் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் எனும் ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க.

நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள்.

காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக் கம்போஷனில் ரவிஜி மற்றும் சஷா திரிபாதி பான அழகான பாடலை கேட்டு ரச்சம். இப்போ நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 9:35 நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கக்கூடிய இந்த ஷோ இது சிறுவாணிச்சாரல். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரினுடைய தலைமையில் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான குறைதீர் முகாம் கூட்டம் நாளை 10 காலை 10 அளவில் நடைபெற இருக்கு. இந்த முகாமில் இவ்வாண்டு +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள், +1 மற்றும் 10 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதற்கு தேவையான சான்றுகள், அரசு சார்ந்த உதவிகள் மற்றும் அரசு சார்பான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த முகாமில் பங்கு வரக்கூடிய மாணவர்கள் வங்கி கணக்கு, புத்தகம், ஆதார் கார்டு, சாதி சான்று, மதிப்பெண் பட்டியல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் மற்றும் குடும்ப அட்டை போன்றவைகளை தவறாமல் எடுத்து வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் செயல்படும் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறையினுடைய எண் 9487047568 என்ற எண்ணிலும், 9788858829 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.

0: நிறுத்துங்கடா. அவன் அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். வந்துட்டானுங்க அட்வைஸ் பண்றதுக்கு.
1: தம்பி தம்பி தம்பி, வாழ்க்கைன்னா வந்து போவோம் ஆயிரம் வம்பு, மனசுல ஏத்திக்கணும் தெம்பு, நான் சொல்றத நம்பு, நீ ஒன்ன நம்பு, இப்ப இத கேளு.

பாடலை கேட்டு ரசிச்சோம். நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா

9:45 நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடல் கோப்ரா படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக் கம்போஷன்ல ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் நகுல் அபயங்கர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடினது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில்
1: 3D பிரிண்டிங்ல வந்து இப்ப மஷ்ரூம் பண்ணிருக்காங்க. மஷ்ரூம் எடுத்து அந்த மிஷின்ல போட்டீங்கன்னா நீங்க என்ன ஷேப் விரும்புறீங்களோ அந்த ஷேப் அழகா வந்து பிரிண்ட் ஆகும்.
0: விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

கொஞ்சமா காம கூட வச்சு செஞ்சுதாலே ஃபர்ஸ்ட் லுக்க வச்சு பொக்குன்னு நான் ஒன்னு வச்சுட்டாலே ஒன்னு வச்சுட்டாலே.

செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ

0: கேட்ட பாடல அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக் கம்போசிஷன்ல ரெமோ படத்துல இருந்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
0: நாளை இரவு 9:25 மணிக்கு மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தார்.
4: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, உழுது விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே ஃபிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக் கம்போஷனில் விடாமுயற்சி படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டோம். நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் சார் கரெக்டாக 9:55 நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ சிறுவாணி சாரல். இப்போ நம்ம எண்ணில் வரக்கூடிய இந்த பாடல் உங்களுக்காக குட் நைட் படத்திலிருந்து ஷேன் ஜோல்டனுடைய மியூசிக் கம்போஷனில் இந்த பாடல். இந்த பாட்டோட நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார்.

0: 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில்
1: 3D பிரிண்டிங்ல வந்து இப்ப மஷ்ரூம் பண்ணிருக்காங்க. மஷ்ரூம் எடுத்து அந்த மிஷின்ல போட்டீங்கன்னா நீங்க என்ன ஷேப் விரும்புறீங்களோ அந்த ஷேப் அழகா வந்து பிரிண்ட் ஆகும்.
0: விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
2: இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

0: நேரம் காலை 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: என்றும் நீங்கள்
3: நேரம் 10 மணி 7 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைய போகிறோம். நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை எல்லாம் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர், எந்த ஊர், என்ன பாடல், என்ன படம் அப்படிங்கிறத நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் அனுப்பக்கூடிய பாடல்கள் 2000வது, அதாவது 2000க்கு அப்புறம் வெளி வந்த திரைப்படங்கள்லேருந்து நீங்கள் பாடல்கள் அனுப்பி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் சூர்யா தெலுங்கு பாளையத்திலிருந்து காக்கா காக்கா மூவிலேருந்து ஏதாவது ஒரு சாங் வேணும்னு கேட்டிருக்காங்க. பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
4: சிறகுகள் ஏழுதே

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: நேரம் 10:10 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க, எனக்கு இந்த பாடல் வேணும் அப்படின்னு. மோகன்ராஜ் கோகிலா ஊத்துக்குழியிலிருந்து பச்சை கிளி முத்துச்சரம் படத்திலிருந்து உன் சிற்பி நிலை பாட்டு கேட்டிருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேரம் 10:15 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்ததாக வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு இந்த பாடல் கொடுங்க, என்னை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா லோகேஸ்வரி மதி இளங்கோவன் காலம்பாளையம் கோவை பகுதியிலிருந்து எனக்கு ராஜாவான பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெகமே தந்திரம் படத்திலிருந்து பாடல் வருது.

நேரம் 10:19 அகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அறிஞ்சிருக்கோம். அடுத்ததா யார் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க, சசிகலா தாராபுரம் பகுதியிலிருந்து சிலனொரு காதல் படத்திலிருந்து முன்பேவா பாட்டு கேட்டிருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேரம் 10:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்ததாக வாட்ஸ்அப் பண்ணி பாடலை யார் கேட்டிருக்காங்க, கோகிலா ஃப்ரம் சத்தியமங்கலம் அவங்களுக்காக பீமா படத்திலிருந்து பாடல் வருது.

நேரம் 10:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்ததாக வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க சிவா உமாபதி ஈஸ்வரன் கருப்பசாமி பெருமாநல்லூர்லேருந்து. அவன் இவன் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேரம் 10:41 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்ததா யார் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க, MSR மணி எம் கீழ் கோத்தகிரியிலிருந்து வேட்டைக்காரன் படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேரம் 10:51 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில. அடுத்ததா வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க சிறுமுகையிலிருந்து வாணி சஞ்சீத், டும் டும் டும் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்டு கசிக்கலாம்.

நேயர்களே, நாளை இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. நேரம் 10:56. நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இதுவரைக்கும் இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ஷி தமிழ். நன்றி நேயர்களே.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

0: என்றும் நீங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு விக்டோரியாவில் தற்போது நடைபெற்று வருகிறது. நேர்மறையான சிந்தனைகளும் தொடர் முயற்சிகளும் வெற்றியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை உடனடியாக வழங்க அவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. அனைத்து நடவடிக்கைகளையும் தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியிலே 99.9 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் இப்போது 11:15. சங்கீதச்சாரல் இன்றைய சங்கீதச்சார் நிகழ்ச்சியில் லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது.

சங்கீதச்சார நிகழ்ச்சியில் இதுவரை லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ் தொடர்ந்து கேட்கலாம்.

0: என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: கேட்ட பாடல் ஆலயமணி படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் பி. சுசிலா மற்றும் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது.

0: பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: 3D பிரிண்டிங்ல வந்து இப்ப மஷ்ரூம் பண்ணிருக்காங்க. மஷ்ரூம் எடுத்து அந்த மிஷின்ல போட்டீங்கன்னா நீங்க என்ன ஷேப் விரும்புறீங்களோ அந்த ஷேப் அழகா வந்து பிரிண்ட் ஆகும்.
1: விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

பதினோரு மணி 44 நிமிஷத்தில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். கேட்டு ரசித்த இந்த பாடல் காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

கேட்ட பாடல் சாரதா படத்திலிருந்து கே வி மகாதேவன். இசையில் பி சுசீலா மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேர்களை இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நச்சினின் 4 பாயிண்ட் கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: பதினோரு மணி 11:52 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் சுமைதாங்கி படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
2: ரசாயனமற்ற ஒரு விவசாயத்தை நாம சொல்றோம். அது சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், நல்ல மகசூல் கொடுக்கணும், தேவையில்லாத ஒரு ரகத்தை உள்ளுக்கொண்டு வந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து இதனுடைய அடிப்படையான நோக்கங்கள்.
1: தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

கேட்ட பாடல் குடும்பத் தலைவன் படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசை, எல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் தெய்வப்பிறவி படத்திலிருந்து சி எஸ் ஜெயராமன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. இந்த பாட்டோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 12 மணி.

கோயம்புத்தூருவன் 03 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இணைய போகிறோம். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க, புரிஞ்சுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு, அப்படி இல்லாட்டி நீங்கள் கால் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். எப்படி கால் பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணணும்லாம் சொல்லிட்டீங்க, என்ன டாபிக் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப வேகமான உலகத்தில் தான் நம்ம எல்லாருமே படிச்சுட்ருக்கோம், வேலைக்கு போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இந்த வேகமான உலகத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, இல்லை படிப்புலேயோ வேலையிலையோ எந்த விஷயத்துலனாலும் நிதானத்தை எப்படி கையாளுவீங்க அப்படின் தான் நான் கேள்வி கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்கு இல்லையா. நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஜவு மாதிரி இழுக்காமல், நான் எடுத்தேனா முடிவெடுத்தேனா டக்குனு எடுத்து முடிச்சுடுவேங்க அப்படிங்கிற மாதிரி முற்றுப்புள்ளி வைக்கிற தைரியம், இதை பற்றின அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பாக லேடிஸ் மட்டும் கால் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிற, வேகமான உலகத்தில் நீங்கள் எப்படி நிதானமாக இருப்பீங்க, முற்றுப்புள்ளி வைக்கிற தைரியம் விஷயங்களுக்கு, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் முன் அனுபவம் இருந்திருக்கும். அந்த அனுபவங்களை நீங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக.

0: சொல்லுவீங்க. நான் ஒரு விஷயங்கள்ட்ட கேட்கும்போது நியாயமா உள்ளது உள்ளபடி பேசாம உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க திருப்பி நிலையில பேசுறீங்கன்னா அப்ப நான் வந்து நீங்க உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தம் இல்லாம நீங்க நடக்கும்போது உங்களை நான் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. என்ன நீங்க கேள்வி கேட்கற மாதிரி உங்களை நான் கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா அதுதான் செய்வேன், என்ன செய்யறேன்னா அதை தான் நான் சொல்லுவேன். சொல்லுக்கு செயலுக்கும் வித்தியாசம் இருக்காது. பொறுமை நிதானத்தை நான் எப்பவுமே கைவிடுறது இல்லைங்க. ஏன்னா நான் எனக்கு நிதானம்ங்கிற அந்த வார்த்தை தான் என்னைக்கு உயிரோட வச்சிருக்கு. அந்த நிதானம் பொறுமை நான் இல்லைன்னா என்னைக்கோ நான் இறந்துருப்பேன். மத்தவங்க அவங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி என்னை கோலையாக்கி என்னை நானே இறந்து போற அளவுக்கு தூண்டி விட்டுருப்பாங்க. அது வாழணுங்கிற ஒரு வைராக்கியம் தான். எத்தனை அடிபட்டாலும் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திருப்பி எழுகிற தைரியத்தை பலத்தையும் எனக்கு இறைவன் தந்துகிட்டே இருக்கிறாருங்க.
1: கண்டிப்பா இறைவன் வந்து இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு தைரியத்தை தருவாரு. ரொம்ப அருமையா பேசுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி. நம்ம நேயர் வந்து ரொம்ப அருமையாக பேசினாங்க. ரொம்ப நிதானமாக இருக்கணும். யாருடைய ட்ரிகரிங்க்கும் நம்ம வந்து போயிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து அழுகிறதோ சோகமாக இருக்கிறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓப்பனாக எல்லாத்தையுமே பேசிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அழகாக பதிவு பண்ணாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் வந்து நமக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இப்போது வேலைகளும் அதிகமாக இருக்குது. முதல்ல வந்து செல்ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்க. இப்போது செல்ஃபோன் வந்து எல்லாருமே ரொம்ப குறைவாக பயன்படுத்தினா வேலையில் இருக்கிற பிரச்சனையும் ரெண்டுமே தீரும், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் தீரும். எல்லாத்துலேயுமே பொறுமையும் கொஞ்சம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி அவங்க சொல்லியிருக்காங்க.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.

0: நையாண்டி படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம். லியோன் டி சோசா, சுந்தர் நாராயண ராவ் வாய்ஸ்ல, ஜிப்ரான் மியூசிக்ல. நேகம் 12:18 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், வேகமான உலகத்தில் நீங்கள் எப்படி நிதானமாக முடிவெடுத்து ஒரு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி டக்குன்னு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு அதை பற்றி பேசியிருந்தாங்க, ஆல்ரெடி ஒரு காலர் பேசியிருந்தாங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் நரசிங்கபுரம் கிராமத்துல இருந்து ராஜி பேசுறேங்க.
0: ராஜி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க ஒரு பல்பொருள் அங்காடி வச்சிருக்கோங்க.
0: ஓகே, அருமை. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: நிர்வாகத்திறன் சார்ந்து முடிவெடுக்கிறது முழுவதும் என்னுடையதாக தான் இருக்குது.
0: ஓகே, அருமை.
1: எங்க வீடு சார்ந்து அதனுடைய எல்லா திறன்களுக்கும் முடிவெடுப்பது என்னுடைய பொறுப்பா இருக்கனால, காலதாமதம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தா மட்டும்தான் சில விஷயங்கள் ஆற போட்டு முடிவெடுக்கிறோம். மத்தபடி உடனே செயல்படுத்தணும் அப்படின்னா உடனடியாக முடிவெடுத்து செயல்ல இறங்கிடுறதுதான். சுயமா நான் என்னோட வேலையை முழுவதும் நானே செய்யறதுனால, நான் அரசியல் உள்ளாட்சி அரசியல் பங்கேற்பு செய்யறதுனால, தேர்தலில் போட்டியிடுவதாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட வாக்கு எல்லாமே என்னுடைய சுய முயற்சியில சுய முடிவுகளின் படிதான் நான் செயல்படுறேன். அதுல மிக எதுவும் காலதாமதமும் இருக்காது. அதுக்கப்புறம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய இடம், கோபம் ஏற்படுற இடத்துல நிச்சயமா வெளிப்படுத்திடுறோம், அது ஒண்ணும் இல்ல. எங்க அப்படின்னா, எங்க ஒரு சிறிய பிழை தவறு காண்கிறோமோ அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு அரைச்சட்டத்தை கண்டிப்பா வெளிப்படுத்துறோம். உதாரணத்திற்கு, எங்கேயாவது போக்குவரத்துல ஒரு 10 ரூபாய் பொருள் 11 ரூபாய்க்கோ இல்ல கூடுதல் கட்டணத்தோடு விற்கப்படுவதாக இருந்தால், நிச்சயம் அங்க ஒரு அரைச்சட்டத்தை வெளிப்படுத்தி அது தவறுன்னு நம்ம சொல்றோம். அந்த இடத்துல எல்லாம் நிதானம் கடைபிடிப்பதே இல்லை. அதே மாதிரி கழிவறை, பொது கழிவறை பயன்படுத்தக்கூடிய இடத்துல அதிகபட்ச கட்டண உயர்வு இல்ல சுகாதாரம் இல்லாமல் அது செயல்படாம இருந்தா அதை கேட்கக்கூடிய ஒரு அரைச்சீற்றத்தையும் பொது இடங்கள்ல வெளிப்படுத்ததான் செய்யறோம்.
0: அதனால

0: இடத்துல ஒரு அரட்சிட்டமான கோபத்தையும் நிதானம் கடைபிடிக்க வேண்டிய உறவியர்கள் நட்புகள் இடத்துல ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளை நிதானம் புதுமையோட கடைபிடிச்சு கையாள வேண்டிய இடத்துலயும் இருக்கிறோங்கிறத உணர்ந்து அதன்படிதான் செயல்படுறேன்.
1: கண்டிப்பா வந்து ரொம்ப அருமையா பேசுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி.
0: மகிழ்ச்சிங்க, மிக்க நன்றி.
1: ராஜி அவங்க வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம கோபத்தை காட்டணுமோ அந்த இடத்துல கோபத்தை காட்டணும், நிதானமாக இருக்க வேண்டிய இடத்துல நிதானமாக இருக்கணும், சில நேரங்களில் முடிவுகள் எப்போ தள்ளி போடணுமோ அப்போ மட்டும்தான் தள்ளி போடணும், இல்லாட்டி டக்கு டக்கு நாங்கள் முடிவெடுத்து அந்த விஷயங்களை பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக அடுத்த நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்லை. வாட்ஸ்அப்பில் யாராவது பதில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ரமண முதலி புதூர்லேருந்து ராஜேஸ்வரி, பொறுமை நமக்கு பொறுமை தான் நமக்கு முதல் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஓகே, நீங்களும் வந்து இன்றைக்கி பேசணும் நம்ம கூட அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, வேகமாக ஓடிட்டுருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் நிதானமாக எப்படியெல்லாம் இருக்கிறீங்க, அதே மாதிரி நிதானமாக இருந்து நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுருப்பீங்களா சில விஷயங்களுக்கு, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நீங்களும் கால் பண்ணணுன்னா கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணோன்னா 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: அனேகன் படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல சங்கர் மகாதேவன், சுனிதி சௌஹான், சின்மய் வாய்ஸ்ல அருமையான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். நேகம் 12:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விஜயலட்சுமி மேடம்.
0: விஜயலட்சுமிமா சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? எனக்கே எக்கோ அடிக்குது, கம்மி பண்ணுங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.
1: சரிங்க சரிங்க சரிங்க மேடம்.
0: பாத்தீங்களா, எல்லாமே டபுள் டபுளா கேக்குது.
1: ஏ இல்ல, கம்மி பண்ணியாச்சு.
0: ஓகே சொல்லுங்க, நீங்க எப்படி இந்த வேகமா ஓடிட்டு இருக்கிற உலகத்துல எப்படி நிதானமா முடிவுகளை எடுப்பீங்க? எப்படி ஒரு விஷயத்தை டக்குன பேசி சுபுகமா முடிப்பீங்க அப்படினு?
1: சரி மேடம், எங்க வீட்டுக்கார கொஞ்சம் கோபக்காரருங்க.
0: ஓகே.
1: அவர் கோபத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து கொஞ்சம் தனிவா போயிட்டா கோபம் தனிஞ்சு அப்புறம் சரியாயிக்குங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுறதுதானுங்க.
0: ஓகே ஓகே.
1: அவர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அப்புறம் எல்லாருக்கும் கூட போய் பேசிட்டு இருக்க கூடாதுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காதுங்க அது.
0: ஓகே.
1: நாலு பேரு போய் கூடி சேர்ந்து பேசுறாங்களா பொம்பளை எல்லாம்?
0: அங்க
1: எல்லாம் போய் பேச கூடாதுங்க. பேசுனா ஒண்ணுன்னா ரெண்டுன்னு வரு. வேலை இருந்தா செய்யணும், இல்லாட்டி வாக்கிங் போகணும் அப்படின் பாருங்க.
0: ஓகே, அதுவும் நல்ல விஷயம் தான்.
1: டிவி பாக்குறதுக்கே விட மாட்டாருங்க.
0: ஓஹோ, நிறைய கண்டிஷன்
1: நடக்கு போலி. இன்னைக்கு டிவி பாக்க சொல்லுது இல்லைங்க, வாக்கிங் போக சொல்லுங்க. காலு கொஞ்சம் நொண்டிங்க.
0: ஓகேமா,
1: போய் நடந்துட்டு வந்தாதான் ஒழுங்கா வேலையாது, நீ ஓடு அப்படின்னு சொல்லுவாருங்க.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து உத்வேகம் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்க வந்து கரெக்டா உங்களுடைய ஹெல்த் பாத்துக்கணும் அப்படிங்கற மாதிரி.
1: அப்படி எங்க போனாலும் நாங்க ரெண்டு பேர் தான் போவாங்க. எல்லா ஜனம் பொறாமப்படுவாங்க. கோயிலுக்கு போனாலும் ரெண்டு பேரே போவா. வண்டியில் காய்கறி போனாலும் என்னை கூட்டிட்டு போவாரு, விட்டுட்டு போக மாட்டாருங்க.
0: ஓகே ஓகேமா. ஓகே, ரொம்ப அருமையா.
1: எங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. கோயிலுக்கு போவோம். எங்க பொண்ணு வீட்டுக்கு எப்பவோ 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 1 போவாங்க. கோயிலுக்கு தான் போயிரு, கூட்டிட்டு போவாருங்க.
0: சரிமா, சரி ஓகே, ரொம்ப.
1: கல்யாணம் முடிஞ்சு புதுசுல எல்லாம் வசதி இல்லைங்க, எங்கேயும் போகல. இப்ப வயசாயிடுச்சுங்க, கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கிற மேடம்.
0: ஓகே ஓகேமா, ரொம்ப அருமையா நீங்க பதில் சொன்னீங்க. அதாவது அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து பின்னாடி இருந்து உத்வேகம் கொடுத்துட்டே இருப்பாரு. ரூல்ஸ் போடுற மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப அக்கறையினாலதான் ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி.
1: வாழ்த்துக்கள் மேடம். நன்றி, நல்லா இருங்க மேடம்.
0: நன்றிமா, நன்றி. அடுத்து நிகழ்ச்சிக்கு யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஓகே, வாட்ஸ்அப்பில் யாரும் இன்னும் எதுவும் பதில் சொல்ல

101.03 எஃப்எம்ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தேன் என்னென்ன, வேகமான உலகத்தில் எப்படி நீங்கள் நிதானமாக முடிவெடுப்பீங்க, எல்லா விஷயங்களையும் அப்படி ஜவு மாதிரி இழுக்காமல் டக்குன்னு முடிவெடுத்துருவேங்க அப்படிங்கிற உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய நேயர்கள் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்றைக்கி வந்து மறுபடியும் யார் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா, குகன் சிந்து கோத்துக்கலியிலிருந்து, பொறுமையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எந்த வேலையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது நான் கேட்குறது வந்து உங்ககிட்ட பொறுமை இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் சின்ன வயசில் இப்படி இருந்தேங்க, இப்போல்லாம் இப்படியெல்லாம் மாறி மெருகேற்றி என்ன நானே வந்து சூப்பராக கொண்டு வந்துட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வந்து தயங்காமல் பதில்கள் கொடுக்கறது தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பெல்லம்பட்டியிலிருந்து புவனேஸ்வரி சிவகுமார்.

0: நண்பேண்டா படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு கச்சோம். விஜய் பிரகாஷ் மேகா வாய்ஸ்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை.

நேரம் 12:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் பண்ணியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட எல்லா தோழிகளுக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேரம் 12:37. இன்னைக்கு நம்ம எஃப்எம்ல அடுத்தடுத்து என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே சீனிவாசன் அவர்கள். இன்னைக்கு 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 4 ராணுவ வீரர்களுக்கான நிகழ்ச்சி சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ். இன்னைக்கு ஈவினிங் 5:02 சித்திரை செவ்வானம் நச்சினை 4 நிகழ்ச்சியில கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம். இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 போட்டியின் தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். இன்று இரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். இன்னைக்கு நம்ம எஃப்எம்ல அடுத்தடுத்து வரப்போற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே கேட்டுக்கள் சிங்க நேயர்களே. நேரம் 12:39:31. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000 மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலை கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் குறைக்கப்படும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பல்

0: பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 தொடங்கி 3 வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52,000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக் கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி பிரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உட்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3 இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. ஆட்டம் கோல் இன்றி பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது ஆகாஷ்வாணி.

கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியிலே 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் 12:50. நேயர்கள் இப்போது கேட்கலாம் மெல்லிசை பாடல்களை. நிகழ்ச்சியின் துவக்கமாக டி கே கலா பாடியிருப்பது.

மறுமணி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இணைய போகிறோம். டெய்லியும் ஒரு மணி ஆனால் நீங்கள் கதை கேட்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன படம் அப்படின்னா, பேடிங்டன் இன் பெரு அப்படின்னு 2024 ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் தான். இன்றைக்கி இந்த கதை தான் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கதையோட ஹீரோ பற்றி சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இந்த கதையில் யாரெல்லாம் வராங்க, என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் எல்லாம் வராங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேடிங்டன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கதையினுடைய ஹீரோ.

2024 ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் தான் இன்னைக்கு இந்த கதை தான் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கதையோட ஹீரோ பற்றி சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இந்த கதையில் யாரெல்லாம் வராங்க, என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் எல்லாம் வராங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேடிங்டன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கதையினுடைய ஹீரோ, கதையுடைய நாயகன். மர்மலேட் சாண்ட்விச், அவங்க வந்து இந்த கதையினுடைய ஹீரோ. வந்து நம்ம கதையில் சாண்ட்விஜ்னால் அப்படி அவங்களுக்கு பிடிக்கும், அந்த சாண்ட்விஜை ரொம்ப பிடிக்கிற ஒரு குட்டி கரடி தான் வந்து பேடிங்டன், நம்மளுடைய கதையினுடைய ஹீரோ. பேடிங்டனுடைய ஆன்டி, ஆண்ட் லூசி அப்படின்னு சொல்லப்படுறது தான் அடுத்த கேரக்டர். பெரு நாட்டில் காணாமல் போகிற பேடிங்டனோட அன்பான அத்தை அவங்க. இந்த பேடிங்டன் அப்படிங்கிறவங்களும் ஆண்ட் லூசி அப்படிங்கிறவங்களும் ஒரு கரடி. ஓகேங்களா, இந்த கதையில் கரடி தான் வந்துட்டு நம்மளுடைய ஹீரோவாக இருக்க பேரர் சொல்லிக்கலாம். ஓகே, கேப்டன் ஹண்டர் அடுத்த கேரக்டர். அமேசான் நதியில் அலைந்து, அதாவது அந்த நதியில் வந்து படகு ஓட்டுற ஒரு கேப்டன் அவங்க தான் வந்து. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு புதையல் வேட்டைக்காரங்க. அதுக்கப்புறமா ரெவரண்ட் மதர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வராங்க. கரடிகளுக்கான முதியோர் இல்லத்தை நடத்துகிற, கிட்டார் வாசிக்கக்கூடிய ஒரு மதர் அவங்க. அதுக்கப்புறமா ஹென்றி ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வராங்க. பேடிங்டனை வளர்க்குற லண்டன் குடும்பத்தோட தலைவர், அதாவது ஒரு குடும்பம் தான் இந்த பேடிங்டனை வந்து வளர்க்குறாங்க. அந்த குடும்பத்தினுடைய தலைவர் தான் ஹென்றி ப்ரௌன். அதுக்கப்புறம் மேரி ப்ரௌன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒய்ஃப், எப்போவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ப்ரௌன் குடும்பத்தோட அம்மா அவங்க. அடுத்தது மிஸ்ஸஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் குடும்பத்தினுடைய பாசமான கண்டிப்பான பாட்டி, ஒரு பாட்டி அந்த குடும்பத்தில் இருக்காங்க. அதே மாதிரி ஜூடி ஜோனத்தன் ப்ரௌன் அப்படிங்கிறக்கூடிய ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. ஜீனா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரு நாட்டில் அவங்களுக்கு உதவுகிற ஒரு உள்ளூர் பெண்மணி. ஓகேங்களா, இவங்க தான் வந்து இந்த கதையில் வராங்க. இந்த ஜீனா அப்படிங்கிறவங்களும் அந்த ஹண்டர் கேப்டன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அப்பாவும் மகளும் அந்த மாதிரியான உறவு வரும். ஓகே, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த படத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. எப்படியெல்லாம் கதையில் திருப்பங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக.

கொடி படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். நேரம் 1:06 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 1.03 FM மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேடிங்டன் இன் பெரு 2024 வெளிவந்த திரைப்படத்தை பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் வந்து பாடலுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த கதையில் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்மளுடைய கதையினுடைய ஹீரோ வந்து ஒரு குட்டி கரடி, அவர் பேர் தான் பேடிங்டன். ஓகே, இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே படத்தினுடைய ஆரம்பத்திலேயே முதல் காட்சியில் என்ன காமிக்கிறாங்கன்னா, பேடிங்டன் வந்து ஒரு குட்டி கரடியாக இருக்காங்க. அவங்க வந்து மலையில் இருக்கிற ஒரு உச்சி கிளை மேலே ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது, அதை போய் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. எடுக்கிற முயற்சியில் வந்து கீழே தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் விழுந்து அப்படியே அடிச்சுட்டு போகிறாங்க. இந்த பேடிங்டன் வந்து அடித்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒருத்தவங்க, ஒரு பாட்டி வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. அவங்க தான் அவங்களுடைய கதையில் வர ஆண்ட் லூசி. அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து காப்பாற்றுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சொல்லித்தராங்க, நீ வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்க, நீ வந்து உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நீ வந்து ரோர் பண்ணு, அதாவது கத்து, அப்போ நீ எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து உனக்கு தேடி கண்டுபிடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேடிங்டனும் சொல்கிறான், கண்டிப்பாக நான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்லை நான் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டேன்னா நான் ரோர் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னை கண்டுபிடிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கதையினுடைய அடுத்த கட்டத்தில் வந்து பேடிங்டன் வந்து ஒரு குடும்பத்து கூட போய் ஐக்கியமாகறான். அவங்க தான் நான் சொன்னேன் இல்லையா, கதையில் வர அம்மா அப்பா ரெண்டு குழந்தைகள், அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுக்கு வந்து போய் அங்கே வந்து அவங்கள வந்து ஒரு பெட்டாக வந்து நம்மளுடைய பேடிங்டனை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் வந்துட்டு இப்போ பெட்டு வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க வந்து அந்த பெட்டு ஒரு தனி மனிதராக பார்க்க மாட்டாங்க, ஒரு விளக்காக பார்க்க மாட்டாங்க, அவங்க குடும்பத்திலோட ஒரு மனுஷனாக பார்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்களும் வந்து ரொம்ப பாசமாக வந்து பேடிங்டனை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் தான் சாண்ட்விச் பிள்ளையனாச்சே, எங்கே போனாலும் சாண்ட்விஜ் சாண்ட்விஜ்னு சொல்லிட்டு அவன் தலையில் சாண்ட்விஜ் இருக்கும், எடுத்து சாப்பிட்ருப்பான், கேப் வச்சுருப்பான். ஓகே, ரொம்ப ஒரு குறும்பு பண்ணுற பையன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, சரி எனக்கு வந்து லண்டன் போகிறதுக்கு எனக்கு வந்து பாஸ்போர்ட் தேவைன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு போகிறான். அங்கே வந்து சில குட்டி குட்டி கலாட்டாலாம் பண்ணுறான். அதுக்கப்புறமா எப்படியோ வந்து அவனுக்கு பாஸ்போர்ட் கிடச்சிருது, பாஸ்போர்ட்டை வந்து வீட்லேயும் தராங்க. அதுக்கப்புறமா கதையில் ஒரு சின்ன ஒரு திருப்பம் ஏற்படுது. என்ன அப்படின்னா, அவனுடைய ஆண்ட் லூசியை விட்டு தானே வந்து அவன் தனியாக இருந்திருந்தான், இவங்க கூட வந்து வாழ்ந்துட்டு இருந்திருந்தான் இல்லையா. இவங்க வந்து பெட்டாக அடாப்ட் பண்ணதுக்கப்புறமா இவங்க ப்ரௌன் ஃபேமிலி கூட இவங்க வந்து இருந்தாங்க. அப்போது ஆண்ட் லூசி வந்து மிஸ் ஆகுறாங்க, காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோம்லேருந்து இவனுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது, ஏன் ஆண்ட் லூசி வந்து காணோம், எப்போவுமே அவனுக்கு வந்து ஆண்ட் லூசி லெட்டர் எழுதிட்டே இருப்பாங்க, என்ன திடீர்னு ஆண்ட் லூசிக்கிட்டேருந்து லெட்டர் வரல, ஆனால் ஹோம்லேருந்து ரிட்டையர்டு ஹோம்லேருந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கிட்ட, அவன் தங்கியிருக்கிற அந்த ஃபேமிலிக்கிட்ட போய் சொல்கிறான், ஆண்ட் லூசியை வந்து காணும், நம்ம எல்லாருமே வந்து போய் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேடிங்டன் வந்து அந்த ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறான். அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த அப்பா கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணுற ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன அப்படின்னா, ஒரு மீட்டிங்கில் அவங்களுடைய பாஸ் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போது ஓகே நம்ம ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கிளம்பி வந்து ஆண்ட் லூசியை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ரிட்டையர்ட் பிஆர் ஹோம்ஸ்க்கு வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன திருப்பங்கள் நடக்குது அப்படிங்கிறது நம்ம கதையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பிரேக் வரப்போகுது, பிரேக் அப்புறமா ஒரு பாடல், தொடர்ந்து கதையை கேளுங்கள்.

ஹீரோ, கதையினுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் வந்து அவனுடைய ஆண்ட் லூசி வந்து ஒரு காப்பகத்தில் விட்டுட்டு இவங்க வந்து ஒரு ஃபேமிலி கூட போய் அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வந்து நம்மளுடைய பேடிங்டனுக்கு ஒரு லெட்டர் வருது, ஆண்ட் லூசி வந்து இப்போது இங்கே இல்லை காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வருது. அவங்க வந்து உங்களை பார்க்க விரும்புகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு லெட்டர் வரும், அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி போவாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஃபேமிலிக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியில் இருக்கிற அப்பாவுக்கு வந்து ஒரு நீண்ட நாள் ஆசை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேமிலியாக உட்காந்து யோசனை பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் இப்போ வந்து பேடிங்டன் வந்து தனியாக பெருவுக்கு அனுப்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க. சரி பேடிங்டன் கூட நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ரெண்டு குழந்தைகள் ஒரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கரடி ஹீரோவாக இருக்கார் இல்லையா, அவங்க கூட கிளம்பி பெருவுக்கு வந்து கிளம்புறாங்க. ஒரு வழியாக வந்து பெரு நாட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து இவங்க கிளம்பி வர்றாங்க, அந்த பக்கம் வந்து அங்கே அந்த ஹோமில் இருக்கிற மதர்ஸ் வந்து பேடிங்டன் இங்கே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, கிட்டார்லாம் ப்ளே பண்ணி. அப்புறமா ஒரு வழியாக பெரு நாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த கரடிகளுக்கான முதியோர் இல்லத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, இவங்க எல்லாத்துக்கும் குடும்பமாக கிளம்பி போனாங்க இல்லையா, ஆண்ட் லூசி வந்து அவங்க அங்கே இல்லை, அங்கே வந்து அமேசான் காடுகளுக்குள்ளே எங்கேயோ போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மதர் வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, பேடிங்டனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, இங்கே தானே இருந்தாங்க ஏன் எப்படி மிஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி பேடிங்டன் வந்து கேட்குறான். அப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்தாங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில, அவங்களோட ரூமில் வந்து நீங்கள் போய் பாருங்கள், அவங்களோட ரூமில் வந்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரூமில் போய் பேடிங்டனும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான், அங்கே வந்து ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதான் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து அந்த ஆண்ட் லூசியோட அந்த ரூம்குள்ளே சில அவனுக்கு வந்து சில விஷயங்களெல்லாம் கிடைக்குது, ஒரு லெட்டர் அப்புறம் ஒரு மேப் மாதிரி விஷயம்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேடிங்டன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த குடும்பத்தில் ஒரு பாட்டி இருக்காங்கன்னு சொன்னேன், அந்த பாட்டி வந்து ரொம்ப வந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரி இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத கண்காணிச்சிட்டே இருக்காங்க. ஆண்ட் லூசி எப்படி மிஸ் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்ததாக வந்து அந்த அமேசான் காடுகளுக்குள்ளே இவங்க குடும்பமாக போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கதை அடுத்த கட்டமாக கதையை நோக்கி நகருது. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். பாடலுக்கு அப்புறமா இந்த கதையில் என்ன திருப்பம் வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.

நேரம் ஒரு மணி 24 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பேடிங்டனின் பெரு இந்த படத்தை தான் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய கதையினுடைய ஹீரோ பேடிங்டன், அவர் வந்து ஒரு பியர், அதாவது ஒரு கரடி. அவருடைய ஆண்ட் லூசியை வந்து ஒரு ஹோமில் இருக்காங்க. அவங்கள தேடி அவங்க வீட்டில் அவங்கள வளர்க்குறவங்களையும் கூட்டிகிட்டு பெருவுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்களுடைய ஆண்டியை கண்டுபிடிக்கணும், ஆண்ட் லூசியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஆண்ட் லூசியை காணும். இப்போ வந்து மதர்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு ஆண்டிக்கு, என்னாச்சு, அவங்க வந்து நல்லா இருந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, எதனால வந்து இப்படி வந்து எங்கே போனாங்க, எங்கள் கிட்டே சொல்லாமல் எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் எல்லாம் பேடிங்டனும் பேடிங்டனை வளர்த்துற அவங்களுடைய குடும்பமும் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் போய் அவங்களுடைய ரூமில் பாருங்கள், அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு க்ளூ வந்து நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த வந்து பேடிங்டன் வந்து அந்த ரூம்குள்ளே போயிட்டு சில குறிப்புகள், அந்த லெட்டர்ஸு, மேப்பு, இதையெல்லாம் வச்சுட்டு ஆண்ட் லூஸ் வந்து வெளியே போயிருப்பாங்க. அமேசான் காடுகளுக்குள்ளே தான் போயிருப்பாங்க அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற அந்த அவங்கள வளர்த்துற குடும்பத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க. பேடிங்டன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஆண்ட் லூஸ் வந்து வெளியே போயிருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது, அமேசான் காடுகளுக்குள்ளே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு

கடமைகள் இருக்குது, அதனால் வந்து நம்ம அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த குடும்பத்திலேயே வந்து அந்த குடும்பத்தில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு அம்மா அவங்க வந்து என்னென்னா ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. அப்போ அவங்க தான் எல்லாத்துக்கும் உத்வேகம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, பேடிங்டனுக்காக இந்த பயணத்தை வந்து நம்ம மேற்கொண்டே ஆகணும், அதனால் நம்ம எல்லாருமே அங்கே போக போகிறோம். பாட்டி வந்து வயசானவங்க அப்படிங்கிறதுனால பாட்டி மட்டும் ஹோம்லேயே இருக்கட்டும், இந்த மதர்ஸோட இந்த பியர்ஸோட வந்து ஹோம்லேயே இருக்கட்டும், நம்ம மட்டும் அமேசான் காடுகளுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற அம்மா வந்து ஐடியா கொடுக்குறாங்க. ஓகே சரி, இப்போ அமேசான் காடுகளுக்குள்ளே எல்லாருமே பயணம் போகிறதுன்னு ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காட்டுக்குள்ளே போகணும்னா கண்டிப்பாக ஒரு போட் வேணும் இல்லையா, அதை தாண்டி தான் அவங்க போகணும். அங்கே தான் நம்மளுடைய அடுத்த கேரக்டர் என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க தான் கேப்டன் ஹண்டர். இவர் யாருன்னா கொஞ்சம் பழசான ஒரு கெத்தான போட்டில் வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஃபேமிலி, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க ஒரு பாட்டி, அவங்க தான் ப்ரௌன் ஃபேமிலி. ஓகேங்களா, அவங்க பேர் ப்ரௌன், அதனால் ப்ரௌன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த அமேசான் நதி வழியாக தான் வந்து பயணத்தை ஆரம்பிக்கணும், எப்படியெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்கான வழியை வந்து இந்த போட்டு ஓட்டுறாங்க இல்லையா கேப்டன் ஹண்டர் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்களும் அவங்களுடைய மகளும் இருக்காங்க, ஜீனா அவங்க மகளுடைய பெயர், அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்ட அவங்க உதவி கேட்டப்போ கண்டிப்பாக அந்த காட்டுக்கு அந்த இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணுமா, அது கொஞ்சம் ஆபத்தான இடம் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஹண்டரும் அவங்களுடைய மகள் ஜீனாவும் சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக போய் ஆகணும், நான் வந்து என்னோடய ஆண்ட் லூசி வந்து கண்டுபிடிச்சு ஆகணும், அவங்க வந்து அவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க, அவங்க தங்கியிருந்த இடத்துலேருந்து தவறி எங்கேயோ காணாமல் போயிருக்காங்க, எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு உதவி பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உதவி கேட்குறாங்க. இந்த நான் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த ஹண்டர் அப்படிங்கிறவர் கேப்டன் ஹண்டர் வந்து எப்போவுமே வந்து ஒரு சிந்தனையிலேயே இருப்பார், ஏன்னா அவங்க முதியோர்கள் கூட அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கற்பனையிலேயே அவர் இருப்பார். அவங்க முதியோர்கள் பின்னாடி இருந்து வந்து நீ இது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசை உள்ள ஒரு மனிதராக அவர் இருக்கார். நம்மளுடைய சந்ததியிலேயே யாருமே வந்து இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க முடியல, கோல்டு சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அவருக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஆனால் அவங்க மகள் வந்து அது தப்பு அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி அவங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் வந்து இந்த கேப்டன் மேலே ஏதோ ஒரு டவுட் இருக்கே, கேப்டன் ஹண்டர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவர் மாதிரி நடித்தாலும் அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது, அவருடைய சாதாரண போட் கேப்டன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக எல்டொரோடா அப்படின்னு சொல்லப்படுற தங்க நகரத்தை தேடிட்டு இருக்கிற ஒரு ட்ரெஷர் ஹண்டர் தான் நான் சொன்ன மாதிரி இந்த கேப்டன் ஹண்டர். அப்புறம் தங்க நகரத்தோட ரகசியம் என்னென்னா, கேப்டன் ஹண்டர் வந்து பேடிங்டனோட ஆன்டி லூசி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து தேட வரல. ஆண்ட் லூசி கையில் இருக்கிற ஏதோ ஒரு பழைய மேப் தான் எல்டொரோடாவோட தங்க புதையலுக்கு வழிகாட்டணும் காட்டும்னு நம்பி அவங்கள பின்தொடர்ந்து தான் இங்கே வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இந்த பயணத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அந்த போட்டு வந்து கவிழ்ந்து போயிடுது, அந்த பேடிங்டனும் அவங்க ஃபேமிலியும் தண்ணியில் மிதக்கிறாங்க. இங்கே வந்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க மகளை விட்டுட்டு அவர் மட்டும் போட்டை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு இந்த ஃபேமிலியை. ஏன்னா அவங்க மகளுக்கு தெரியும் இவர் ஒரு பேராசை பிடிச்சவர், தங்கத்தை தேடி தான் போகிறாரு, அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண போகலன்னு தெரியும் அவங்களுக்கு. ஜீனா வந்து எவ்வளவோ சொன்னாலும் அவர் வந்து கேட்குறதா இல்லை, காட்டுக்குள்ளே மகளை மட்டும் விட்டுட்டு இந்த ஃபேமிலியை போட்டில் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஏற்படுற விபத்தில் தான் வந்து இவங்க தண்ணியில் கீழே விழுந்துடுறாங்க, ஒரு காட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே வந்து பேடிங்டன் வந்து அவங்க ஆண்ட் லூசியை வந்து தேட ஆரம்பிக்கிறான். சில நேரத்தில் அவனுக்கு கனவுகள் வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட அந்த காட்டுக்குள்ளே அவனுக்கு நடக்குது. ஆண்ட் லூசியை எங்கே தேடியும் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் ஆற்றுல ஒரு அட்வென்ச்சர் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பேடிங்டன் பண்ணுற சின்ன சின்ன தவறுகளால் போட் வந்து தலைகீழாக மாறுது, ப்ரௌன் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்து தனியாக பிரிஞ்சிட்டாங்க. இந்த ஆற்று விபத்துக்கு அப்புறம்தான் போட் வந்து சேதமடைஞ்சிருது. பேடிங்டனோட ஒரு பக்கமும் ப்ரௌன் ஃபேமிலி ஒரு பக்கமும் காட்டில் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. இப்போ பேடிங்டன் தனியாக தன்னோட அத்தையை தேடி அடர்ந்த காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அமேசான் காட்டுக்குள்ளே பேடிங்டன் தனியாக நடக்கும்போது அங்கே இருக்கிற விசித்திரமான பறவைகள் விலங்குகளை பார்க்குறான். அவங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மெர்மலேட் சாண்ட்விச் பிளியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வச்சு அங்கே இருக்கிற ஒரு குட்டி விலங்கோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி காட்டுக்குள்ளே வழியை கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது
அந்த தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்களா, அதே மாதிரி

மணி 36 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேடிங்டனின் பெரு அப்படிங்கிற மூவி 2024 ஆண்டு வெளிவந்தது. அந்த படத்தை பற்றி தான் நம்ம கதை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். பேடிங்டன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஹீரோ. அவங்களுடைய ஆண்ட் லூசியை வந்து அமேசான் காட்டுக்குள்ளே தேடி போகிறாங்க. அவங்களுடைய அவங்கள வளர்த்துற அந்த குடும்பத்தோடு தேடி போகிறாங்க. இவங்க ஒரு பக்கம் காட்டில் தனித்தனியாக வந்து ஆண்ட் லூசியை தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு கால் பண்ணி அந்த ஹோமில் இருக்கிற அவங்க பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அங்கே என்ன நடக்குது, நீங்களும் திரும்பி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி வந்து ரொம்ப ஆர்வக்கோளாறில் எல்லாத்தையுமே துப்பலியணும்னு நினைக்கிறவங்க. அப்போ வந்து அந்த அந்த ஹோம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த மதர் மேலே அவங்களுக்கு சந்தேகமாகவே இருக்குது. அதனால் போய் அவங்கள பின்தொடர்ந்து போகிறாங்க. போகும்போது நம்மளுடைய பழைய படத்துலலாம் காமிப்பாங்க இல்லையா, ஒரு அலமாரி மாதிரி இருக்கும், ஒரு டோர் மாதிரி இருக்கும், பின்னாடி பார்த்தா ஒரு ரூம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரூம் ஓப்பன் ஆகுது. உள்ளே போய் பார்த்தா மதர் அங்கே இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது, என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த அறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இல்லை இல்லை, நான் வந்து ஆண்ட் லூசியை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தான் போக முடியாதே, நமக்கு இப்போ வந்து போட் கூட அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொன்னப்போ ஒரு கீ எடுத்து அந்த மதர் காமிக்கிறாங்க. என்ன கீ அப்படின்னு பார்த்தா அப்படியே வானத்தில் ரொம்ப ஜோராக வந்து எல்லாருமே அவங்க ரெண்டு பேரும் வந்து பறந்து வந்துட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஃபேமிலியை வந்து அவங்க பார்த்துடுறாங்க. அதனால் வந்து அந்த அந்த அந்த விமானத்தில் அந்த ஃபேமிலியும் ஏற்றுக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க வந்து ஒரு பக்கம் அந்த ஃபேமிலி அண்ட் மதர் வந்து மதரும் பாட்டி அப்புறம் அந்த ஃபேமிலி அம்மா அப்பா ரெண்டு பசங்க அவங்க வந்து விமானத்தில் வந்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்மளுடைய பேடிங்டன் நம்மளுடைய ஹீரோக்கும் நம்மளுடைய அந்த போட் ஓட்டினார் இல்லையா அவருக்கும் ஹண்டருக்கும் வந்து சண்டை நடந்துட்டுருக்கு. ஏன்னா அவருக்கு தங்கம் வேணும் அப்படிங்கிறதுனால சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு பேடிங்டன் கூட. ஆனால் பேடிங்டனுக்கு வந்து எப்படியாவது அந்த இடத்துல இருக்கிற அவர்கிட்ட அவங்கக்கிட்ட இருக்கிற அவனுடைய கையில் இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டில் தான் அந்த ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதை வந்து அந்த காயினை வந்து ஒரு சிவர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போட்டால் தான் வந்து அந்த இடம் ஓப்பன் ஆகும். அதுக்கு பின்னாடி தான் அந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதனால் வந்து ரொம்ப ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க, ஒரு பக்கம் இந்த குடும்பமும் பாட்டி மதர் எல்லாருமே விமானத்திலேருந்து வர்றாங்க. வந்ததுக்கப்புறமா எப்படியோ இவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டுருக்கும்போது அந்த விமானம் வந்து அந்த இடத்துல தரையிறங்குது. எல்டரோடா அப்படிங்கிற இடத்துல தரையிறங்குது. அப்புறம் தான் பார்த்தா ஹேண்ட் லூசி இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களாம் காணாமல் போகலை. இந்த மதர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரிஜினல் மதரே கிடையாது. இவங்க வந்து இவங்களும் அந்த தங்கத்துக்காக போட்டி போட்டு வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு அந்த ஹோமுக்கு வந்திருக்காங்க. ஆண்ட் லூசியை வந்து பின்பற்றி அவங்கள கண்காணித்து அந்த இடத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து இன்னொரு கரடி தான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழியை காட்ட முடியும் அப்படிங்கிறதுனால பேடிங்டனையும் அந்த இடத்துக்கு வர வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் அங்கே நடக்குது. அப்புறம் எல்லாருமே ஒரு வழியாக வந்து இது இந்த விஷயத்தில் வந்து ஹண்டர் வந்து தங்கம் அவருக்கு வேணும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்களுடைய மகள் ஜீனா வந்து அவங்க இருக்காங்க. அப்போ வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஜீனா வந்து சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லாமல் வளர்ந்த ஒரு குழந்தை, ஹோமில் வளர்ந்துருக்காங்க. அப்பப்போ அப்பா வந்து பார்த்துட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் அந்த படத்தில் காமிக்கிறாங்க. அப்போது வந்து பேடிங்டன் சொல்கிறா, தங்கத்தை விட விலை உயர்ந்தது உங்களுடைய பொண்ணு தான், உங்களுடைய பொண்ணு உங்கள் கூட இருக்காங்க, இந்த தங்கத்துக்காக நீங்கள் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய ஹண்டர் இருக்காரு இல்லையா போட் ஓட்டிகிட்டு வந்தார்ல, அவர் வந்து அந்த மதரா வேஷம் போட்டு அவங்கள வந்து அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ஸ்டோரி அதோட க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேடிங்டனுக்கு சப்போர்ட்டிவாக மாறிடுறாரு நம்மளுடைய ஹண்டர். அதுக்கப்புறமா அந்த குடும்பமும் அவங்க எல்லாரும் அந்த பிரேஸ்லெட்டில் இருக்கிற அந்த காயினை உள்ளே போட்டு அந்த சிவர் மாதிரி இருக்கிற அந்த காயினில் உள்ளே போட்டு அந்த இடம் அப்படியே வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கல் சுவர் வந்து ஓப்பன் ஆகுது. உள்ளே போக போக அவ்வளோ வந்து செழுமையாக இருக்குது அந்த இடமே. அங்கே போனால் எப்படியாவது ஆண்ட் லூசி அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரோர் பண்ணிகிட்டே போகிறான்.

0: அப்புறம் பார்த்தா நிறைய இவனை மாதிரியே நிறைய பேர்ஸ் வந்து அங்கே இருக்காங்க, கரடிகள் அங்கே இருக்காங்க. பெரிய ஒரு ஆரஞ்சு தோட்டம் இருக்குது, அந்த இடத்துக்கு அவன் வந்து போகிறான். போய் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஆண்ட் லூசி அங்கே தான் இருந்தாங்க, எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டான். எல்டோராலுக்கு வந்து அந்த தங்க நகரத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ தான் அந்த தங்க நகரத்தில் தான் இந்த கிளைமேக்ஸ் வந்து நடக்குது. இறுதியாக அந்த மாயாஜால தங்க நகரம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அங்கே தான் ஆண்ட் லூசி இருக்காங்க. கேப்டன் ஹண்டர் அந்த தங்கத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பார்க்கும்போது பேடிங்டனும் ப்ரௌன் ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வீழ்த்தினாங்க இல்லையா. அப்புறம் அந்த தங்க நகரத்துக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க. அப்போ ஆண்ட் லூசி வந்து சொல்கிறாங்க, நீ வந்து என்ன தேடி வந்து உன்னுடைய கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட. இந்த பாச போராட்டம் வந்து எல்லா ஆபத்துகளும் முடிஞ்சு பேடிங்டன் அவனோட ஆண்ட் லூசியை ஓடி போய் கட்டிப்பிடிச்சிக்கிறான். அமேசான் காடுகளோட இயற்கை அழகும் அந்த தங்க நகரத்தோட ரகசியம் பத்திரமாக பாதுகாக்கப்படுது. கேப்டன் ஹண்டருக்கும் அவர் வந்து தவற உணர்ந்துடுறார். கதையுடைய எண்டிங் வந்து இப்படி தான் இருக்குது. அப்போ வந்து ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குட்டி கரடி வந்து மலை மேலே இருந்து அந்த ஆரஞ்சை பறிக்கும்போது கீழே விழுந்து தொலைஞ்சு போனான் அப்படிங்கும்போது ரோர் பண்ணு அப்படின்னு சொல்லிவாங்க இந்த ஆண்டி. அதே மாதிரி ரோர் பண்ணி தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பான். தேடி வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவனோட இனத்தில் அவன் சந்தோஷமாக இருக்கும்போது பின்னாடி திரும்பி அவனோட வளர்த்த ஃபேமிலியை பார்க்குறான். அவனால் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க முடியல, நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன், என்னோடய இனம் என்னங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் தான் என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போயிடுறான். இப்படி தான் கதை வந்து முடியுது.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9

நாற்பத்தி 44 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதுவரைக்கும் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் பேடிங்டன் இன் பெரு அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2024 வெளிவந்த திரைப்படத்தை கதையை கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்த நான் ஆர்ஜி தமிழ். நன்றி நேயர்களே. நேரம் 1:44. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள்

0: முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87
1: ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இரு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உயர் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இருதரப்பு உறவில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறினர். பிராந்திய நிலைத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு, புதுமையான தொழில்நுட்ப பிரிவுகளில் இணைந்து செயலாற்ற விரைந்த கட்டமைப்புகள் குறித்தும் எடுத்து
0: இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மைக்கான ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டறிக்கையிலும் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இந்திய பசிபிக் பிராந்தியம் என்பது இரு கடல்கள் சங்கமிக்கும் இடம் மட்டுமின்றி ஒரே மாதிரியான சிந்தனைகளை கொண்ட ஜனநாயக நாடுகளான இந்தியா ஆஸ்திரேலியாவின் விருப்பங்களை எடுத்துரைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். பரஸ்பரம் ஆழமான நம்பகத்தன்மையின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு விரிவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்க இந்த உச்சி மாநாடு வகை செய்ததாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். அணுசக்தி ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இறுதிக்கட்ட நிர்வாக மேலாண்மைக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. தேசிய வளத்திற்கு நீல பொருளாதாரம் ஒரு உந்து சக்தியாக திகழும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நீடித்த உயர் மீன்வள தொழில்நுட்பத்திற்கான தேசிய இயக்கத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்துச் செல்லும் வகையிலான மீன்வள மையங்களை உருவாக்க இளையோர் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் கடல்சார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இத்துறைகளின் முன்னேற்றங்கள், மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள், நிலைப்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் குறித்தும் இத்துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். கோவில் நில ஆக்கிரமிப்பில் யாராக இருந்தாலும் பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிமவள கொள்ளை தொடர்பான ஆதாரங்கள் வழங்கப்பட்டால் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம் ஒன்றிய மக்களின் கோரிக்கைகள் குறித்த குறைகேட்பு முகாமில் மனுக்களை அமைச்சர் பெற்றுக்கொண்டார். போதிய தண்ணீர் இல்லாததால் வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கருத்துக்கேட்பு கூட்டத்தில் பேசிய அவர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
2: குறைந்து வரும் வேளாண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு வேளாண்மை தொழிலை இயந்திரமயமாக்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்வதோடு சந்தை விலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் குளிர்பாதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் இதர அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து உருவாக்கும்.
0: தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உலகத்தரத்திலான நவீன தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்துடன் புதிய ஒப்பந்தம் மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று கையெழுத்தானது. இதன் மூலம் மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம், பசுமை எரிசக்தி, மின் கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதுமை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகை

0: வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கரூர், நஞ்சை, புகழூர், காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் புதிய கதவணை பகுதிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று நேரில் ஆய்வு செய்தார். 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இப்பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீரை தர முடியாது என்று அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், ஜூலை மாதத்திற்கான 32 TMC தண்ணீரை பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சி செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2885 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 1367 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. பரம்பிக்குளம், ஆழியாறு அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேல் நீராறு பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோலையாறில் 10 சென்டிமீட்டர், வால்பாறை மற்றும் கீழ் நீராறு பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான KRB அணையை ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளதால் அதனை அகற்ற வலியுறுத்தி சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி அணையில் தற்போது நீர்மட்டத்திற்கு ஏற்ப அதிக அளவில் ஆகாய தாமரைகள் படர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே படர்ந்திருந்த ஆகாய தாமரைகள் தற்போது அணையினை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீர் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக ஆகாய தாமரைகளை அகற்றி பயனுள்ள வகையில் அணையினை மாற்றித்தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: கோவை காந்திபுரம் பகுதியில் புதிய ஆதார் சேவை மையம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான ஆதார் சேவைகளை எளிதாக வழங்கிடவும் பல்வேறு ஆதார் தொடர்பான சேவைகளை மேம்படுத்திடவும் இம்மையம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த மையம் இயங்குவதோடு மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு ஏற்ற வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இன்று மாலை தொடங்க உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை நெல் பயிருக்கு இம்மாத இறுதி வரை காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இலவச வேட்டி சேலைகளுக்கான நூல் வழங்கப்படாததை கண்டித்து கஞ்சி தொட்டி தொடங்கி நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூல் வழங்கப்படாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நேற்றிரவு நேரிட்ட தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரி எரிந்து சாம்பலாயின. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கீழப்பழுவூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் முழுமையான வேளாண் கடன் தள்ளுபடியை கோரி விவசாயிகள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவிற்காக இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நிலை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்பாள் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திறனாள பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்க போஸ்டனில் நாளை அதிகாலை நடைபெறும் முதல் காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மொராக்கோ அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

நேயர்களே, நாளை இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. நேரம் 1:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் நேயர்கள் இனி கேட்கலாம். சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. உதகமண்டலத்தில் 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்த வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: ரசாயனமற்ற ஒரு விவசாயத்தை நாம சொல்றோம். அது சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், நல்ல மகசூல் கொடுக்கணும், தேவையில்லாத ஒரு ரகத்தை உள்ளுக்கொண்டு வந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து இதனுடைய அடிப்படையான நோக்கங்கள்.
0: தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே சீனிவாசன் அவர்கள். நேரம் 1:54 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: of Lifelong Learning for All in Society, New India Literacy Programme. The declaration was approved by the governor yesterday, following the fulfillment of literacy standards laid down by the Department of School Education and Literacy under the Ministry of Education. With this achievement, Uttarakhand joins Mizoram, Goa, Tripura, Himachal Pradesh and Sikkim in the list of fully literate states, marking a significant milestone in the state's educational development. Chief Minister Pushkar Singh Dhami described the achievement as historic and said it reflects the sustained efforts of the government and the active participation of the people. Meeting of the BRICS Transport Working Group has begun in Nagpur today as part of the third BRICS Transport Ministers meeting under BRICS 2026 chairship of India. Addressing media persons after the working group meeting, Union Transport Secretary V. Umashankar said senior officials deliberated on the main issues of circularity, mobility, urban infrastructure, sustainable development. Similarly, best practices in the transport sector and transportation issues were discussed. Union Home Minister Amit Shah will chair a conference of superintendents of police SPs from border districts in New Delhi today. Superintendents of police from border states and union territories including Jammu and Kashmir, Punjab, Uttarakhand, Rajasthan, Gujarat, Uttar Pradesh, Bihar, West Bengal and the northeastern states will participate in the conference. Apart from infiltration, illegal immigration and demographic changes, border security, drone threats and narcotics trafficking are expected to be discussed. The conference also takes place against the backdrop of the centre's decision to constitute a high-level committee a few months ago to examine the extent of demographic changes taking place in different parts of the country and identify the factors responsible for them. The Indian Pickleball Association has announced the Indian contingent in both men's and women's category to represent India in the pro category at the Pickleball World Cup 2026. The competition will be held at Da Nang in Vietnam from August 30th to September the 6th. Harsh Mehta, a recurring name on the international pickleball circuit, will be leading the charge. Arjun Singh, Anish Walian and Aman Patel have also made the cut in the men's category. Mihika Yadav, Alia Ibrahim, Pearl Amal Sadiwala and Naomi Amal Sadiwala will make up the contingent on the women's side. Benchmark domestic equity indices were trading around 0.7% up in the afternoon session today. The Sensex climbed 565 points. To 77,069, while the Nifty added 168 points to 24,050 when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. India and Australia signed landmark deals on uranium supply and dedicated critical minerals corridor. Australia-India partnership on cyber critical technologies and supply chains becomes operational. Prime Minister Narendra Modi holds annual summit with his Australian counterpart Anthony Albanese in Melbourne, says bilateral relationship entered an expansive era anchored in deep mutual trust. Vice President C.P. Radhakrishnan unveils national mission for sustainable use of high seas fishery resources in Bhubaneswar. And with that we end the midday news.
1: நிலையத்தில் நேரம் இப்போது 2:15. மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைக்கானம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். முன்னதாக
2: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உடனே விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிக்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
6: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 MHz பண்பலை வரிசை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற திட்டம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் அப்படிங்கிறது குடிமக்கள் தங்களின் நிதி செயல்பாடுகளை முன்கூட்டியே திட்டமிடுவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா எனப்படும் தேசிய நிதி உள்ளடக்க இயக்கம் 2014 ஆகஸ்ட் மாதம் பிரதம மந்திரியால நாடு முழுவதும் தொடங்கப்பட்டது. வங்கி வசதி இல்லாதவர்களுக்கு வங்கி சேவை வழங்குதல், பாதுகாப்பற்றவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தல், நிதி வசதி இல்லாதவர்களுக்கு நிதியளித்தல் மற்றும் சேவை கிடைக்காத போதிய சேவை கிடைக்காத பகுதிகளுக்கு சேவை செய்தல் ஆகிய வழிகாட்டும் கொள்கைகளின் அடிப்படையில் வங்கி வசதி இல்லாத ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா உலகளாவிய வங்கி சேவைகளை வழங்குகிறது. அரசின் நிதி உள்ளடக்க முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் பொருட்டு கணக்கு தொடங்குவதில் கவனம் ஒவ்வொரு குடும்பம் அப்படிங்கிறதுலேருந்து வங்கி வசதி இல்லாத ஒவ்வொரு வயது வந்தவர் என்பதற்கு மாற்றப்பட்டு உள்ளது இந்த திட்டம். இனி இந்த திட்டத்தில் இருக்கும் முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூஜ்ய இருப்பு, ஜீரோ பேலன்ஸ், கணக்கில் குறைந்தபட்ச தொகை வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, மேலும் டெபாசிட் செய்யப்படும் தொகைக்கு வட்டியும் வழங்கப்படுகிறது. ரூபே டெபிட் கார்டு, இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்குபவர்களுக்கு இலவச ரூபே அட்டை வழங்கப்படுகிறது. மூன்றாவதாக காப்பீடு வசதி, ரூபே அட்டைதாரர்களுக்கு ₹2,00,000 வரையிலான விபத்து காப்பீடு வழங்கப்படுகிறது. நான்காவதாக ஓவர் டிராப்ட் வசதி, கணக்கு முறையாக பராமரிக்கப்படும் பட்சத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு 10,000 வரை ஓவர் டிராப்ட் கடன் வசதி கிடைக்கும். ஐந்தாவதாக அரசு மானியங்கள், அரசு வழங்கும் அனைத்து நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்கள் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் DBT எனப்படும் நேரடியாக இந்த கணக்கில் வரவு வைக்கப்படும். இதற்கான தகுதி என்ன அப்படின்னா 10 மேற்பட்ட இந்திய குடிமக்கள் எல்லாருமே தேவையான அடையாள ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த ஜன்தன் கணக்கை தொடங்கலாம். இதுவரைக்கும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் பற்றிய நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளை மற்றொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி தொடர்வது திரையிசை.

பையா படத்திற்காக பாடலை கேட்டோம். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே இந்நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்தல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுகிறேன் நேர்களே. இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்

நினைவூட்டுகிறோம் நீங்களே. இன்று மாலை 5:02 சித்திரச்சவா நிகழ்ச்சியில் நச்சுன 4 பாயிண்ட், இதில் கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவருடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம் இன்று மாலை 5:02.

இன்றிரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: நேரம் 2:30.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.

0: விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சீனிவாசன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு மாபெரும் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி திருச்சி தனியார் கல்லூரியில அண்மையில நடந்துச்சு. அதுல கலந்துகிட்ட தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தோட உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சீனிவாசன் அவர்கள் விவசாய பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும், நவீன பேக்கேஜிங் முறைகளை பத்தியும், மேலும் இத சந்தைப்படுத்துதல இருக்கிற வாய்ப்புகள் குறித்தும் பேசிய போது,
1: நிஃப்டம் தஞ்சாவூர் இல்லையா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர், மிக சரியா தமிழ்ல சொல்லணும்னா இது தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம். ஸோ தஞ்சாவூர்ல இருக்கிற அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள், அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கு, மதிப்பு கூட்டுதல், ஊட்டச்சத்து சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கெமிக்கல் இல்லாமல் அந்த ப்ராசஸிங் மதிப்பு கூட்டுதல் பற்றியான எல்லா ஆராய்ச்சிகள் ப்ளஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் கூட இது. நம்ம எல்லாரும் வந்து பழங்களை பற்றி அதிகமாக பேசிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம பேச்சு எல்லாமே வந்து அது நவீன தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கு, முக்கியமாக சந்தை வாய்ப்புகள், உங்களில் யாராவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் நீங்கள் பண்ண முடியுங்கிறது. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபுட் கிரைன்ஸில் நம்பர் ஒன்னு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ரெண்டு, சைனாவுக்கு அடுத்தது, மெரைன் ப்ராடக்ட்ஸில் மூணு, அது மாதிரி எல்லா வகையிலையுமே வந்து உற்பத்தியில் நம்ம நேர்நிலையாக இருக்கோம், ஆல்ரெடி போதுமான அளவுக்கு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்தியா முக்கியமாக பழங்கள் பார்த்தீங்கன்னா 369 மில்லியன் டன்ஸ் உற்பத்தி பண்ணியிருக்காங்க இந்த கடந்த 2 வருஷத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பழங்கள் வந்து உற்பத்தி நிறையா இருக்குது, ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அதை மதிப்பு கூட்டி அதை வியாபார வித்தியோட நம்ம பார்க்குறோம் இல்லை வருமானத்துக்கு நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். ஸோ எதுக்காக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், திடீர்னு பார்த்தீங்கன்னா தக்காளிகள் இல்லை மாங்காய் வரட்டும் இல்லை பனானா எல்லாமே திடீர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பலாப்பழ சீசன் போயிட்டுருக்கு இப்போ, அது மாதிரி ஜாமுன் உங்களுக்கு தெரியும், நவாப்பழம் இதெல்லாம் வந்து ஒரு ஜூன் ஜூலை ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் விவசாயிகள் வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தக்காளியோட விலை வந்து ஒரு சில காலங்களில் 60-100 ரூபா வரைக்கும் கூட போயிருக்கு ஒரு கிலோ, ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10 கிலோ 100 ரூபா கூட வித்துட்ருக்கு. ஒருவேளை வியாபார நோக்கத்தோட ஒரு பழங்களை வந்து அடுத்த நிலையை கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்து என்னென்ன மாதிரியான விருப்பங்கள் வச்சுருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இன்றைய தேதிக்கு ரொம்ப ஆர்வமோடு பார்க்குறது வந்து கிளீன் லேபிள், அதாவது நீங்கள் பார்க்குற லேபிளில் வந்து எந்த சிந்தட்டிக்காக எதுவும் சேர்க்கலை அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறாங்க. இன்னும் கன்வீனியன்ஸ் ஃபுட்டு, அதாவது உடனடியாக சாப்பிட்ற மாதிரி ரெடி டு ஈட்டு ரெடி டு ட்ரிங்க்கு அந்த மாதிரி ஃபுட்டு தான் விரும்புகிறாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள உணவுகள், முக்கியமாக அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து இம்யூன் பூஸ்டர் உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் நிறைய விருப்பம் இருக்குது காட்டுறாங்க. அதுமாதிரி ஹை ப்ரோட்டீனு, அதுமாதிரி ஹை ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸை விட ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் ரொம்ப அதிகமாக, லோ சுகர் லோக்கல் அதாவது ரீஜனல் ஃப்ரூட்ஸ், உங்கள் ஏரியாவில் வளரக்கூடிய பழங்கள், அதேமாதிரி இந்த நல்ல தரமான பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து விருப்பம் அதிகமாக காட்டுறாங்க. முக்கியமாக சஸ்டைனபிலிட்டிங்கிறாங்க, சஸ்டைனபிலிட்டின்னா ஒன்று தெரியுமா, இயற்கை விவசாயம் தான். ஸோ செயற்கையாக மண்ணை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இயற்கையான முறையில் யார் யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அதை விரும்பி வாங்குறதுக்கு மக்கள் நிறையா விருப்பம் காட்டுறாங்க, முக்கியமாக யூகே மார்க்கெட்லலாம். ஸோ அதை வந்து நான் 3 வகையாக பிரிச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் சந்தையில் போய் மார்க்கெட்டில் விற்கணும்னு முடிவு பண்ணுறீங்க உங்கள் பழங்களை இல்லை மதிப்பு கூட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, லோக்கல் மார்க்கெட் இல்லை நேஷ்னல் தேசிய அளவில் இல்லை இன்டர்நேஷ்னல் அளவில் பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட் உள்ளூர் சந்தையில் வந்து எந்த மாதிரி விரும்புகிறாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு விரும்புவாங்க, பாரம்பரியமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூஸு ஸ்குவாஷு அதெல்லாம்

சொல்லலாம். இதுவே நேஷனல் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னொஞ்சம் பதப்படுத்தி, அதாவது ஃப்ரீஸ் ட்ரையிங் சொல்கிறாங்க. ஃப்ரீஸ் ட்ரையிங்னு தெரியும்ல, அதாவது குளிரூட்டுறது மூலமாகவே ட்ரை பண்ணுறது, இல்லைனா ஃப்ரூட் பார்ஸு, இல்லைன்னா லோ சுகரு. இதுவே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான பதப்படுத்தி வாழ்நாளை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் வரும். ஸோ அந்த வகையில் பாருங்கள், இந்த மேங்கோ லெதரு, ஃப்ரீஸ் ட்ரையிங், ஜாக் ஃப்ரூட் ஃப்ளோர், அதாவது மாவு ஆக்குறது, வாழ்நாள் அதிகமாகப்படுத்தி பண்ணுறது. ஸோ இந்த வகையில் வந்து பழங்களுக்கு பதப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் சொல்லலாம், இல்லை ஃப்ரீஸ் ட்ரையிங். ஃப்ரீஸ் ட்ரையிங்னா சொன்னா இல்லையா, குளிரிட்ட மூலமாக ட்ரை பண்ணுறது, இல்லைனா இண்டிவிஜுவல் குயிக் ஃப்ரீஸிங்னு ஒரு புது தொழில்நுட்பம் வந்திருக்கு. அதாவது பழங்கள்லாம் வந்து தனித்தனியாக ஃப்ரீஸ் பண்ணுறது, ஒரேடியாக பண்ணாமல் தனித்தனியாக பண்ணும்போது உங்களுக்கு வாழ்நாள் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது.

0: விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: கோல்டு பிரஸிங் ஒரு மெத்தட் இருக்கு, ஹை பிரஷர் ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு புது மெத்தட் வந்திருக்கு, இல்லை கிரையோஜினிக் கிரைண்டிங். அதான் இப்போ மேங்கோ மாம்பழத்தை எடுத்து நீங்கள் விற்கும்போது அந்த ஒன்று தான் உங்களுக்கு வியாபாரமாக வரும். அதே மாம்பழத்தை நீங்கள் ஒரு பல்பா பியூரியா இல்லைனா ஒரு பேப்பேடா சட்னியா இந்த மாதிரி நீங்கள் இந்த இந்த மதிப்பு கூட்டுதல் சம்மந்தமான ஒரு கலையை கற்றுக்கிட்டு அது அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள் ஒரு மாங்காலேருந்து 10 பிஸ்னஸ் கிடைக்குது. அதுமாரி பனானாவாக இருக்கட்டும், ஜாக் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த நவாப்பழம் ஜாமூனாக இருக்கட்டும். பிற்காலத்தில் மக்கள் விரும்புகிற விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஆர்டிசி. நான் சொன்னேன் இல்லையா, கன்வீனியன்ஸ் ஃபுட்டு, அதாவது உடனடி உணவுப் பொருட்கள், அதாவது கன்வீனியண்ட்டாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரெடி டு குக்கு வெஜிடபிள்ஸ் ஸ்நாக்ஸ் இல்லைனா ஃப்ரோசன் அந்த பி இது பார்த்துருப்பீங்க, பட்டாணிலாம் அழகாக ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மினிமல் ப்ராசஸ் ஃபுட்டு அதுதான் மக்கள் விருப்பம் அதிகமாக காட்டுறாங்க. மினிமல் ப்ராசஸ்னால் ஒரு கல்யாண வீட்டில் இல்லை ஒரு ஹோட்டல்லலாம் வந்தீங்கன்னா உரிச்ச வெங்காயம் வாங்க விரும்புகிறாங்க. இப்போ உரிச்ச வெங்காயத்தை நான் சொன்ன மாதிரி ஃப்ரீசிங் இண்டிவிஜுவல் குயிக் ஃப்ரீசிங் ஒன்று இருக்குது, இல்லைனா பிளாஸ்ட் ஃப்ரீசிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதாவது நவீன தொழில்நுட்பங்கள் நிறையா வளர்ந்துருச்சு உங்களுக்கு வந்து வாழ்நாள் அதிகப்படுத்துறதுக்கு, கெமிக்கலே இல்லாமல் வாழ்நாள் அதிகப்படுத்துறதுக்கு. அந்த வகையில் பாருங்கள் அந்த குறைஞ்சபட்சமாக ப்ராசஸ் பண்ணி யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு சரியான வகையில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா விற்கலாம். ஃப்ரீஸ் ட்ரையிங், ஃப்ரீஸ் ட்ரையிங்கில் உங்களுக்கு சத்து குறையாது. ஃப்ரீஸ் ட்ரையிங்னா தெரியும் இல்லையா, அதாவது ஃப்ரீசரில் வச்சு ட்ரை பண்ணுறது. சில இதிலே லைவ் ஃப்ரீசர்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புது வகையான ட்ரையிங் டெக்னாலஜிஸ்லாம் இப்போ நிஃப்டமில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட் 2 கிலோ இருக்குன்னா அதை காய வச்ச அப்புறம் 175 கிராம் தான். அது திரும்ப தண்ணி போட்டால் உங்களுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வரத்துக்கூடிய தன்மைகள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி புது டெக்னாலஜிலாம் இங்கே இருக்குது. சிப்ஸு காய்கறிகள் சிப்ஸ் வந்து பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இப்போ மக்கள் மத்தியில் விருப்பம் காட்டுறாங்க. நான் சொன்ன மாதிரி கிளீன் லேபிள் தான் அந்த லேபிளில் வந்து காரணம் கொண்டும் சிந்தட்டிக்காக எதுவும் ஆட் பண்ணலங்கிற ஒரு உத்தரவாதம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே மாதிரி தனி மனித தேவைகள் நிறையா அதிகமாகிடுச்சு. இப்போ இது சொல்கிறாங்க, இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதிகமாக உள்ள சாப்பாடு சாப்பிட விரும்புகிறாங்க, ஒரு சில பேர் வந்து புரோட்டீன் அதிகமாக உள்ளது, அந்த மாதிரி ஒவ்வொரு பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிஃப்டமில் வந்து சில டெக்னாலஜிகள் பிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 3D ப்ரிண்டிங். இது இன்னும் பெரிய அளவில் வளரல, மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகலை, இன்னும் ஒரு புது தொழில்நுட்பம் தான். 3D ப்ரிண்டிங்கில் வந்து இப்போ மஷ்ரூம் பண்ணியிருக்காங்க. மஷ்ரூம் எடுத்து அந்த மிஷினில் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஷேப் விரும்புகிறீங்களோ அந்த ஷேப் அழகாக வந்து பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. இல்லைனா சிக்கன் எடுத்துட்டிங்கன்னா சிக்கனை வந்து இப்படி அந்த மிஷினில் போட்டிங்கன்னா ஒரு சிக்கனை போய் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் உருவாக்க முடியும். அது நான் சொன்ன மாதிரி தனி மனித தேவைகள் அதிகமாகிட்டே போகுது. அதில் முக்கியமாக ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள உணவுகள், நான் சொன்ன இம்யூன் பூஸ்டர்,

நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்டு இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குது. நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும், சில பழங்களை வந்து கரெக்டான காம்பினேஷன் புரிஞ்சுக்கிட்டு வடிவமைக்க முடியும்னா ரொம்ப நல்லது. ஸோ அதேமாதிரி வாடிக்காவோட மாவு இருக்கு இல்லையா, பனானா ஃப்ளோர், அந்த பனானா ஃப்ளோருக்குன்னு ஒரு மிகப்பெரிய சந்தை உருவாகிட்டு இருக்கு, முக்கியமாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த உலக அளவில் எடுத்த சர்வேல அந்த தேவைகள் வந்து, ஏன்னா வாழை மாவு, வாழைக்காய் மாவு வந்து உங்களால் சுலபமாக மற்ற பொருட்களில் அதோடய கன்சிஸ்டன்சி அதிகப்படுத்த யூஸ் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சின்னு என்னது, அந்த திக்னஸ். ஏதாவது ஒரு உணவு தயாரிக்கிறீங்க ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா அதை வாழைக்காய் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் குறையாது. அதுமாரி டாம்பரின் பவுடர், அதுக்கும் நிறையா அப்ளிகேஷன்ஸ் உருவாகிட்டு இருக்கு. பலாப்பழங்களை வந்து இந்த தோலில் ஆரம்பித்து அதில் உள்ள நார், பழங்கள், அதை கொட்டை எல்லாத்தையுமே தனித்தனியாக காய வச்சு பவுடர் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது மாதிரி ஜாக் ஃப்ரூட் டார்ட்டு, டீஹைட்ரேட் ஜாக் ஃப்ரூட், இது எல்லாத்துக்குமே நிஃப்டம் தஞ்சாவூரில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இதில் சுவாரஸ்யமான ஒரு டெக்னாலஜி தான் அந்த பிளேட்டு. இது வந்து நார், அந்த பலாப்பழ நார்லேயும் தயாரிச்சிருக்காங்க. இதை வந்து சாப்பாடு நீங்கள் இதை போட்டு சாப்பிட்டுட்டு அந்த தட்டையும் சாப்பிட்டுலாங்கிறாங்க. ஸோ தட்டையும் அப்படியே சாப்பிட்ற மாதிரி, ஈட் த ஃபினிஷ் த ஃபுட் அண்ட் பிளேட் ஆல்சோ அப்படிங்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு க்ரையோஜெனிக் கிரைண்டிங்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. க்ரையோஜெனிக் கிரைண்டிங்னா முழுக்க முழுக்க குளிர்ந்த நிலையிலேயே அரைக்கிறது, முக்கியமாக ஸ்பைஸு அதெல்லாம். இப்போ இது மாம்பழம் இல்லை புளியிலேருந்து தயாரிக்கிற பேப்பர்டு, அது மாதிரி தக்காளி பேப்பர்டு, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சும்மா ஒரு சில ஐடியா கிடைக்கிறதுக்காக நான் பழங்களில் வச்சு என்ன பண்ணலான்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருந்ததுன்னா இப்போ பாருங்கள், உமாமி டேஸ்ட், இந்த ஒட்டுமொத்த இதுவே பார்த்தீங்கன்னா அதில் போகிற அஜினோமோட்டோன்னு சொல்கிறோம். அஜினோமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உமாமி டேஸ்ட் தான். அந்த உமாமி டேஸ்ட் வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு குளுட்டமீன், அந்த பொதுவாக பீட்டா சோடியம் மோனோ குளுட்டமீன் சொல்லுவாங்க, அந்த டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பழங்களில் சில காம்பினேஷனில் நிறையாவே இருக்குது. அந்த ஒரு சில பாருங்கள், ஜப்பானீஸில் வந்து கொம்பு, அந்த ஒரு சில கடல் பாசனம், அந்த ட்ரைடு பொனிட்டோன்னு கலக்கும்போது அதில் அந்த உமாமி டேஸ்ட் கிடைக்குது. அதேமாரி வாழைப்பழத்துலேருந்து பல பொருட்கள், எக்கச்சக்கமான பொருட்கள் செய்யலாம். ஒரு சிலது காமிச்சிருக்கோம். இப்போ சாத்துக்குடி ஜூஸ் வந்து நம்ம நேச்சுரலாக பார்த்துருப்போம், அதுவே கார்பனேட்டடாக நம்ம பார்த்துக்க மாட்டோம். கார்பனேட்டட்னா அது கேஸ் ஃபில் பண்ணது, சோடா குடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுமாரி அதிக புரதம் உள்ள இது ட்ரிங்க்ஸ்லாம், முக்கியமாக அதில் கோவா, பேஷன் ஃப்ரூட்டு, அவகோடா, ஜாக் ஃப்ரூட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து புது ஒரு ஃப்ரூட் ஜூஸில் புரதம் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சந்தையில் வந்து மக்கள் மத்தியில் கவனம் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ், கன்சியூமர் அவேர்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதிகமாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டெலாம் நிறையா ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இன்ஃப்யூஸ் வாட்டர், துளசி இன்ஃப்யூஸ் வாட்டர், இன்ஃப்யூஸ் வாட்டர்னா அதை எடுத்து இப்போ துளசியே வந்து இப்போ பாயில் பண்ணுவாங்க, பாயில் பண்ணும்போது ஆவி ஆகுது இல்லையா, அந்த ஆவியை அப்படியே தனியாக்கிடுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அது காட்டுறாங்க. ஸோ நம்ம பாட்டியம்மா, நம்ம பழங்காலத்தில் வந்து மஞ்சத்தூள் பால் குடிக்கிறதெல்லாம் இப்போ ஃபாரின்லலாம் இப்போ பாருங்கள், ஸ்டார்பக்ஸ், டம்ரி, லாச்சின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பாரம்பரியத்தை சரியான முறையில் ப்ராஜெக்ட் பண்ணாலே உங்களால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பிடிக்க முடியும். அது மாதிரி ஃபெர்மெண்டட் இது ஊறுகாய் இருக்கு இல்லையா, ஊறுகாயிலே பாருங்கள் சால்ட்டோட அளவு வச்சும் ஃபாரின்லலாம் வேறு வேறு பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். வாழைப்பழம், வாழைப்பழத்தை வந்து இப்போ க்யூரிங்னா தெரியுமா, அந்த குளிக்க வைக்கிறது தான், பிரெயின் சொல்யூஷன் சொல்லி ஒரு உப்பு தண்ணியில் போடும்போது உங்களுக்கு வாழ்நாள் அதிகமாகுது, அதனால வர நன்மைகளும் நிறையா கிடைக்குது. ஆக்சுவலாக அதுக்கும் சில மார்க்கெட் இருக்குது, சந்தைகள் வந்து நிறைய விருப்பம் காட்டுறாங்க. அதுமாதிரி பேக்கரி ஐட்டத்தில் வந்து வாழைப்பழத்தை கலக்கிறது. ஸோ நீங்கள் எப்போ எப்போனாலும் வந்து பார்க்கலாம் எங்களை. ஓகேவா, தேங்க்யூ.

நேயர்கள், இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சீனிவாசன் அவர்கள் கூறிய விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்த விளக்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் 18 சென்டிமீட்டர், சோலையார் 11 சென்டிமீட்டர், சின்கொனா வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் உபாசி AWS 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல் பவானி 7 சென்டிமீட்டர், தேவாலா வால்பாறை PTO 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பார்வுட் 5 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் செருவாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் ஹாரிசன் நடுவட்டம் கிளென் மார்கன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொண்டமுதூர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் எமரால்ட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியார் தேக்கடி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம்

மாநிலம் குன்னூர் AWS, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 22.4 டிகிரி செல்சியஸ் கோவை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலையில் தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. கோவை மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. இன்று தொடங்கி 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் உற்பத்தி ஆலையை அமைக்க விக்ரம் சோலார் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று

பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் 87 அடியாக உயர்ந்துள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியாஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான

0: 7-7 உயர்ந்துள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன்வரை 9 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 33 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriInTech 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: AgriInTech 2026, கொடிசியா, கோவை.
6: வணக்கம் நீர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல உங்களுடைய விருப்பமான நிகழ்ச்சி டீ டைம் வந்தாச்சு. நேரம் 3:04:22. டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள், அதாவது 1950-ல் இருந்து 1969 வரைக்கும் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாம். 04222 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னிணைப்போடு 2316-312-2317-46 இந்த எண்களில் நீங்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: உடுமலை வட்டம் மலையாண்டி வட்டத்துல இருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேங்க மேடம்.
6: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
7: மேஜர் சந்திரகாந்த் படத்துல இருந்து கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா, இந்த பாடலை இப்பவே கூடவா காட்டலையில் தவழ விடுங்கள்.
6: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாமா?
7: கேட்க

தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸில் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
6: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளக்க நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நேரம் 3:10 டீ டைம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க நேர். வணக்கம், யாரை இங்க இருந்து?
7: வணக்கம் மேடம்,
6: சொல்லுங்க.
7: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியில இருந்து தேவி பேசுறேங்க.
6: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
7: ஆனந்த ஜோதி படத்துல இருந்து ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் பாட்டுங்க.
6: கேக்கலாங்களா?
7: கேக்கலாங்க மேடம், நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை. தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே விற்க
3: முடியும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அவங்களோட விருப்பமான பாடலை கேட்கறதுக்காக யாரு காத்துட்டு இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
4: சத்தியமங்கலம் கோணமலை ஆனந்தன் மேடம்.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
4: நினைவல் நின்றவள் படத்துல இருந்து தொட்டதா தொடாததா
0: பாடல் கேட்கலாம்.
4: நன்றிங்க.
0: நேயர்களுக்கு நம்ம எப்பவுமே சொல்றதுதான், நீங்க ஒரு முறை பேசிட்டீங்க, உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டுட்டீங்க அப்படின்னா அன்னைக்கே மறுபடியும் 10 மணிக்கு நேர் விருப்ப நிகழ்ச்சியிலேயே, இல்ல காலையில அடுத்த நாள் காலையில நேர் விருப்ப நிகழ்ச்சியிலேயே வந்து நீங்க மெசேஜ் பண்றீங்க, கொடுத்துட்டு எங்க பாட்டு எங்க மேடம் கொடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட அன்பாவும் செல்லமாவும் கோச்சிக்க வர செய்யறீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், வானொலி அப்படின்றது எல்லாருக்குமானது, எல்லாருக்குமே பாடல்கள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எல்லாருக்கும் அவங்களுடைய விருப்பமான பாடலை காற்றலைகளை கேட்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசை இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு நீங்க கால் பண்ணீங்களோ இல்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்றதுதான்.

0: from home. High salary. ஒரே கிளிக்லயா? ஆஹா.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
6: உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நேரம் 3:21 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் டீ டைம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: வணக்கம் மேடம், சொல்லுங்க. பணப்பாளையத்திலிருந்து ஃபரீதா பேசுறேன்.
0: ஃபரீதா, என்ன பாடல் கொடுக்கலாங்க?
8: தாயை காத்த தனியின் படத்திலிருந்து காவேரி கரை இருக்கு.
0: கேக்கலாங்களா?
8: கேக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். டீ டைம் நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம், யார இங்க இருந்து சொல்லுங்க. என்ன பாடல்
5: கொடுக்கலாம்
0: கேக்கலாம் எல்லாரும் சேர்ந்து?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் டீ டைம். நேரம் 3:30. இனி கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் இப்போது 3:30. திரையிசை கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாட்டின் வளர்ச்சிக்கு கடல்சார் பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உலக முதலீடு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமை மிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டாலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன் வரை 32.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். 5:02 இணைந்திருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல. நேயர்கள் இணைய போற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். ஒவ்வொரு நாளும் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிச்சுட்டு வராங்க இல்லையா. ஸோ அந்த வகையில இன்னைக்கு கூடுதல் சிறப்புனே சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம சந்திக்க போற அந்த சிறப்பு விருந்தினர் கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவங்க கூடதான் நம்ம நிறைய விஷயங்களை பேச போறோம். சோ விவசாயிகள் நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்கள் இந்த கீரை விவசாயம் பத்தி கண்டிப்பா இருந்திருக்கும். சோ அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நான் நம்புறேன். சோ நிகழ்ச்சியில

0: கேக்குறீங்க. எஸ் இன்னைக்கு நம்ம சந்திக்க போற அந்த சிறப்பு விருந்தினர் கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி. அவங்க கூட தான் நம்ம நிறைய விஷயங்களை பேச போறோம். ஸோ விவசாயிகள் நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்கள் இந்த கீரை விவசாயம் பத்தி கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நான் நம்புறேன். ஸோ நிகழ்ச்சியில உங்க கூட இணைவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சிறப்பு விருந்தினரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம் சார். கந்தசாமி சார், இந்த நிகழ்ச்சியிலுக்கு நீங்க வந்து வந்திருக்கீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சார்பா உங்களை வரவேற்கிறோம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள்.
0: மாலை வணக்கம். உங்களை பத்தி ஒரு சின்னதா அறிமுகம் சார்.
1: என்னோட பேர் வந்து கீரை கந்தசாமிங்க. நான் எங்களுடைய தோட்டம் இருக்கிறது பாத்தீங்கன்னா நவக்கரைங்கிற ஊரு, பிச்சனூர் கிராமம், மதுக்கரை வட்டாரம், கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கோம். நாங்க இருக்கிற இடத்துல வந்து கடந்த 7-8 வருஷமா நாங்க இயற்கை விவசாயத்துல கீரை சாகுபடி செய்துட்டு வந்துட்டு இருக்கோங்க.
0: ஓகே, உங்களோட பண்ணைய பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
1: எங்களுடைய பண்ணையில வந்து நம்மளது இயற்கையான ஒருங்கிணைந்த பண்ணையமா பண்றங்க. மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் வச்சு அதனுடைய கழிவுகள் வச்சு அதிலிருந்து வரக்கூடிய உரங்களை பயன்படுத்தி இயற்கை முறையில சாகுபடி செஞ்சு சந்தைப்படுத்தல்ங்கிற ஒரு முறையை நாங்க பயன்படுத்தி கடந்த 8 ஆண்டுகளா செய்துட்டு வர்றதுல என்னன்னா இந்த கீரை சாகுபடி வந்து எங்களை மிக உற்சாகப்படுத்தி எங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு.
0: ஓ சூப்பர் சார். அதே மாதிரி இயற்கை விவசாயத்தை நீங்க வந்து ஏன் தேர்வு செஞ்சீங்க?
1: நாங்க படிச்சது வந்து என்னோட இது பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல இருந்தேன். என்னுடைய மனைவி வந்து எம்ஃபில் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, காலேஜ் லெக்சரா இருந்தாங்க. நம்மளும் வேறொரு ஒரு இறைச்சி ஏற்றுமதி தொழிற்சாலை வச்சிருந்தோம். அது நம்ம ஒரு சூழ்நிலையில அங்கிருந்து வெளியே வந்தோம். நாங்க இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பையன், அவன் கொஞ்சம் லேட்டா வந்தான். லேட்டா ஆனதுனால அதுக்கான மருத்துவர்கள் நாடி போகும்போது அவங்களுடைய ஆலோசனையில இயற்கை உணவு தான் சிறந்ததுன்னு சொல்றப்ப நம்ம வாழ்க்கைக்கு முக்கிய தேவை வந்து உணவுங்கிறத மனசுல ஆனதுக்கு அப்புறம் சரி இயற்கை விவசாயத்துல நம்ம போலான்னு இதுல வந்தங்க.
0: அப்பா சூப்பரா இருக்கு சார், கேக்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. சோ உங்க மகனுக்காக அந்த இதே தேடும் போது கிடைச்ச அந்த இயற்கை விவசாயம் அதைய வந்து பண்ணியே ஆகணும்னு நீங்க அதுல இறங்கிருக்கீங்க இல்லையா? இந்த கீரை சாகுபடியில ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
1: கீரை சாகுபடியில கீரை சாகுபடி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எல்லாத்துக்கும் குருநாதர்ங்கிறவர் வந்து நம்மாழ்வர் ஐயா, அவங்க சொல்றது வந்து விவசாயத்துல 4 வருமானம் சொல்லுவாங்க. தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், ஆண்டு வருமானம். நம்ம சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து தின வருமானம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. தின வருமானத்தில் மிக முக்கிய பங்கு வந்து கீரை இருக்கு. கீரையில வந்து உங்களுக்கு டெய்லி இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த கீரை சாகுபடி தேர்ந்தெடுத்தோம்.
0: அப்பா சரி ஓகே. அதே மாதிரி எந்தெந்த வகையான கீரைகள்லாம் வந்து நீங்க சாகுபடி செஞ்சுட்டு இருக்கீங்க சார்?
1: நம்ம இந்த 8 ஆண்டு பயணத்துல நம்ம கீரையை வந்து ஒரு 6 வகைகளா பிரிச்சுங்க. என்னன்னா ஒரு முறை விதைத்து ஒரு முறை அறுவடை, ஒரு முறை விதைத்து பல முறை அறுவடை, ஒரு முறை நடவு செய்து பல முறை அறுவடை செய்யக்கூடிய செடி வகை கீரைகள், மரவகை கீரைகள், கொடிவகை கீரைகள், மருத்துவ கீரைகள், 6 வகையை பிரிச்சோம். இந்த 6 வகைகள்ல பாத்தீங்கன்னா விதைத்து எடுக்கக்கூடியது வந்து நம்ம எங்களுடைய தோட்டம் இருக்கிற கேரளா பார்டர்ல இருக்கிறதுனால சில மழைக்காலங்கள் இருக்கிறதுனால இனி ஒரு 2-3 மாசத்துக்கு ஆண்டு 1 வருஷத்துல 3 மாதம் எங்களுக்கு தடை வரும். அந்த நேரத்துல மரவகை கீரைகள் பயன்படுத்திக்கிறோம்.
0: ஓகே சார். அதே மாதிரி விதைகளை வந்து நீங்க எப்படி தேர்வு செய்றீங்க? அதே மாதிரி பாரம்பரிய விதைகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பீங்களா சார்?
1: கண்டிப்பாங்க. கீரையில வந்து இதுவரைக்கும் ஜெனட்டிக் மாடிஃபை, அதாவது ஹைபிரிட்ஸ் பெருசா வரல. இப்ப நம்ம யூனிவர்சிட்டி ரகங்கள் நம்ம பயன்படுத்துறோம். இனியொன்னு வந்து எங்களுடைய விவசாய இயற்கை விவசாய குழுக்கள்ல பண்டமாற்ற முறை அந்த சிஸ்டத்துல நம்ம கீரை விதைகளை மாற்றி எடுத்துக்கிறோம். எங்களுடைய இயற்கை விவசாய கூட்டு குழுவில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம சோர்ஸ் பண்ணிக்கிறோம். சில விதைகளை நம்ம வெளியும் சோர்ஸ் பண்றோங்க. விதைகள்ல வந்து இதுவரை பெரிய அளவுல ஹைபிரிட்ஸ் வரல.
0: ஓகே. அதே மாதிரி விதைப்பு முதல் அறுவடை வரை இது எவ்வளவு காலம் ஆகும் சார்?
1: கீரை வந்து குறுகிய கால பயிருங்க. இதோட மொத்த டியூரேஷனே 1 மாசம்தான். சில கீரைகள் வந்து 20 நாள் அறுவடையாகும், சிலது வந்து ஒரு 30-35 நாள் வரைக்கும். நம்ம சொல்றதே வந்து 20-30 நாள், 1 மாசத்துல ஒரு அறுவடை. அதாவது நீங்க விதைத்ததுல இருந்து உங்களுடைய ரிசல்ட் 1 மாசத்துக்குள்ள தெரியும். குறைந்த டியூரேஷன் இருக்கக்கூடிய விவசாயத்துல இருக்கிற ஒரே பயிரினம் கீரை தானும்.
0: ஓ.

சரிங்க சார். சரி, நம்ம நிறைய தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். நேயர்கள் கேட்டுட்டுக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கீரை விவசாயம் செய்து வரக்கூடிய இயற்கை விவசாயி கந்தசாமி அவங்க கூட தான் நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கீரை விவசாயம் செய்து வரக்கூடிய இயற்கை விவசாயி கந்தசாமி அவர்கள் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் சார். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கீரை சாகுபடிக்காக இயற்கை உரங்களா என்னென்ன பயன்படுத்துறீங்க சார்?
2: நம்மளுடைய உரங்களிந்த பண்ணையமா இருக்கிறதுனாலங்க, நாங்க மாடு ஆடு கோழி எல்லாம் வச்சிருக்கோம். அதோடைய கழிவுகளை வந்து நம்ம சேகரிச்சு அதுல இருந்து ஜீவாமிரதம் செய்யறோம், பஞ்சகவிய செய்யறோம், அப்புறம் அமிர்த கரைசல். இது இல்லாம நம்ம ஒரு நீர் தொட்டி ஒண்ணு கட்டியிருக்கோம். அதுல வந்து இதனுடைய கழிவுகள், திரவ கழிவுகள் எல்லாம் அதுல சேகரிச்சு அதுல சில வகையான அந்த WDC பாக்டீரியா, பத்திலை கரைசல் அப்படி எல்லாம் அதுல மிக்ஸ் பண்ணி, புண்ணாக்கரிசல் இருந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதைய நேரடியா பாசனத்துல கொடுக்கறோம். தெளிப்புக்கும் அதுல இருந்து எடுத்துக்கிறோம். நம்மாழ்வாரையா அடிக்கடி சொல்றது என்னன்னா, உங்களுடைய இடுபொருட்களும் பூச்சி விரட்டியும் உங்களுடைய தோட்டத்திலிருந்தே நீங்க சோர்ஸ் பண்ணிக்கணுங்கிறதான். அப்போ விவசாயத்துல மிகப்பெரிய ஒரு நஷ்டமாகறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா, எந்த ஒரு இடுபொருளும் எந்த ஒரு பூச்சி விரட்டியும் வெளியிருந்து வந்ததுன்னா நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால அதை நம்ம இயற்கை நமக்கு நிறைய நம்ம தோட்டத்திலேயே கொடுத்துருக்கு, அதுல இருந்தே நம்ம எடுத்து பண்ணணுங்கிறதான் இயற்கை விவசாயத்துடைய முக்கியமான ஒரு நெறிமுறைங்க.
1: சூப்பர் சார். அதே மாதிரி பூச்சி நோய் தாக்குதல் இதெல்லாம் வந்து இயற்கை முறையில எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
2: பூச்சியினுடைய குணம் என்னன்னா, நம்ம அதாவது வந்து ஒரு சிம்பிளா இப்ப இருக்கிற இதுக்கு சொல்லணும்னா, ஒரு ஒரு பிரியாணின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரியாணி ஒரு மனம் வருதுன்னா அந்த அந்த வாசத்தை வச்சு இது பிரியாணி அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? பூச்சி அதே மாதிரி, ஒரு செடினா அந்த செடியில இந்த மனம் இருக்கும், இந்த சுவை இருக்கும்னு அது அதுக்கு மைண்ட்ல சென்ஸ் ஆயிருக்கும். சோ அந்த எண்ண ஓட்டத்தோட அந்த செடிக்கிட்ட, நம்ம கீரை செடிக்கிட்ட வரும். நம்ம என்ன பண்றோம்னா, இயற்கையில நம்ம செய்யக்கூடிய பூச்சி விரட்டி, இயற்கையை பொறுத்த வரைக்கும் பூச்சி மருந்து அல்ல, பூச்சி விரட்டி, பூச்சியை நம்ம விரட்டி விட்டுறோம். அது நேரா இங்க வரும்போது நம்ம வந்து அந்த நம்ம கீரை செடியோட குணத்தையும் மனத்தையும் மாத்துறோம். அது எப்படி? அதே பத்திலை கரைசல், அது இதையும் அல்லது 3G ஜீவாமிரதம் ஏதாவது ஒண்ணு அது மேல ஸ்ப்ரே பண்ணும் போது அதுல டேஸ்டும் மாறிடுது, அதனுடைய மனம் மாறிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த அந்த பூச்சி எதிர்பார்த்து வந்த சுவையும் மனம் இல்லாதனால அதுக்கு தகுந்த செடி இல்லை அப்படின்னு அது வெளியே போயிடும். இதுதான் இயற்கையில நம்ம செய்யக்கூடியது. ஆனா இயற்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க வருமுன் காப்போம் தான், வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம், வருமுன் காப்போம்ங்கிறது தான் முக்கியமான ஒரு நடைமுறைங்க.
1: ஓகே. அதே மாதிரி கீரை சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, நீங்க இதுல சந்திச்ச முக்கிய சவால்னா என்ன சொல்லுவீங்க சார்?
2: இயற்கை விவசாயத்துல குறிப்பா கீரையில வந்து மத்த எல்லாத்த விட இதுல வந்து கலை மேலாண்மை கொஞ்சம் சீரியஸா இருக்குங்க. என்னன்னா, கீரை செடியும் கலை செடியும் கண்டுபிடிக்கிறதுக்கே 10-12 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம அது வந்து ஆள் வச்சுதான் பண்ணணும். கலைக்கொல்லி நம்ம பயன்படுத்துறது இல்ல, மத்த எதுவுமே அந்த ஆள் வச்சு பண்றதுனால அது கொஞ்சம் சவாலா இருக்குங்க.
1: அதே மாதிரி காலநிலை மாற்றம் இது வந்து உங்களோட விவசாயத்தை வந்து பாதிக்குதா சார்? அது பாதிக்குதுன்னா எப்படி, எந்த மாதிரி பாதிக்குதுன்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.

0: பேசிட்டு கூடிய நெல்லினோ அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காலநிலை மாற்றத்துல இது ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஆண்டு பயிர்களுக்கான மிகப்பெரிய பாதிப்பா தான் வரும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 மாத பயிர்களுக்கான பாதிப்பா கூட வரும், நெல் தானியங்கள் போன்ற பயிர்களுக்கு வரும். நம்ம கீரையினை முதலே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இதனுடைய மொத்த ஆயுட்காலமே வந்து 30 நாள் தான் அதிகபட்சம். 30 நாளுக்குள்ள நமக்கு அடுத்த 30 நாள்ல பெரிய ஒரு காலநிலை மாற்றம் வந்துடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப, இந்த ஒரு டைம் நம்ம போடுற விதைப்பு வந்து அறுவடை செய்யறதுக்குள்ள நமக்கு பெரிய பாதிப்பு வருங்கிறது கீரையை பொறுத்த வரைக்கும் இருக்காதுன்னு வைங்களேன்.
1: ஓ சரிங்க சார். அதே மாதிரி நீங்க இந்த இயற்கை விவசாயத்துல ஆரம்ப காலகட்டத்தில் சந்திச்ச சிரமங்கள்லாம் என்ன சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஈடுபாடோட இதை ஆரம்பிக்கலாம், இயற்கை விவசாயம் செய்யலாம் அப்படின்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சிரமங்கள்லாம் சந்திக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையும் சொல்லிடலாம்.
0: இயற்கை அதாவது இப்ப மொத்தத்துல விவசாயம்ங்கிறதே வந்து என்னன்னா, விவசாயம் முதல் ஆரம்ப காலத்துல வந்து அக்ரிகல்ச்சரா இருந்ததுங்க, அதை வந்து அக்ரி பிசினஸா மாத்திட்டாங்க. இப்ப அதனால வரவு செலவு பார்க்க ஆரம்பிக்கிறதுனால விவசாயத்துல லாப நஷ்டம் பார்த்து வர்றது, பெரிய லாபம் வரும்னு ஒரு தொழிலா செஞ்சு வரும்போது அவங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுது. அப்போ நீங்க என்னன்னா இன்புட் கம்மி பண்ணணும். விவசாயம் எந்த இடத்துல லாஸ் ஆகுது புதுசா வர்றவங்களுக்கான இது என்னன்னா, எந்த இடத்துல லாஸ் ஆகுனா விவசாயம் ஒரே ஒரு தொழில் தான் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல. இன்புட்ஸ் எல்லாமே ரீட்டைல்ல வாங்குறோம், நம்ம சேல்ஸ் எல்லாமே ஹோல்சேல்ல கொடுக்கறோம். மத்த எந்த தொழிலையுமே இன்புட்ஸ் உள்ள வரக்கூடிய பொருள் வந்து ஹோல்சேல்ல வாங்கி விற்பனை வந்து ரீட்டைல்ல விற்போம். இது பாத்தீங்கன்னா பூச்சி மருந்தோ இல்ல விதையோ வந்து ரீட்டைல் கடையில போய் வாங்குவாங்க, இவங்க விளைவிச்ச காய்கறி கீரைகளை கொண்டுட்டு போய் ஹோல்சேல் மார்க்கெட்ல கொடுப்பாங்க, அந்த ஹோல்சேல் மார்க்கெட்லயே கமிஷன் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. இந்த இடத்துலதான் அவங்களுக்கு லாஸ் ஆகுது. அப்போ வர்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தேர்வு செய்யக்கூடிய பயிர்களை பார்க்கணும். மோனோ கிராப்பிங்கிற சிஸ்டம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இயற்கை விவசாயத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க ஒற்றை பயிர் சாகுபடியில பெரிய சக்சஸ் ஆனவங்க ரொம்ப குறைவு தான். அதாவது குறுகிய கால பயிர்கள்ல ஒற்றை பயிர் சாகுபடி ரொம்ப லாஸ்ல கொண்டே விடுங்க.
1: ஓகே சார். அதே மாதிரி நீங்க அறுவடை செய்யற கீரைகளை வந்து எங்கெல்லாம் விற்பனை செய்றீங்க சார்?
0: நம்மளுடைய அதான் நம்மளுடைய இது பாத்தீங்கன்னா கீரை ஒரு பாலிசியாவே வச்சிருக்கோம். அதுவும் நம்மால் வரை என்ன சொல்லுவாருன்னா, நம்மளுடைய சந்தை வந்து 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்க வேண்டாம் பாரு, நம்மளுடைய உற்பத்தி ஆகக்கூடிய பண்ணையில இருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால எங்களுடைய சந்தை வந்து 30 கிலோமீட்டர் தாண்டி நம்ம கொடுக்கறது இல்ல. இந்த பக்கம் பாலக்காடுங்க, அந்த பக்கம் கோயம்புத்தூர், நாங்க ரெண்டு சென்டர்ல இருக்கோம். ஏன் அந்த மாதிரினா, நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம நேரடியா தொடர்பு கொள்ளக்கூடிய தூரத்துல இருக்கும்போது நம்ம பொருள் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கைய நம்ம தைரியமா அவங்களுக்கு சொல்லலாம். அவங்க தேவைப்பட்டால் அவங்கள போய் பார்க்கலாம். எங்களுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க வாடிக்கையாளரை தொடர்ந்து எடுக்கக்கூடிய வாடிக்கையாளரை நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி எங்க தோட்டத்துக்கு வர வைக்கிறோம். அப்படி எல்லாம் பண்ணும்போது ஒரு குடும்பமா சேர்ந்து பண்ற மாதிரி வரும்போது வாடிக்கையாளருக்கும் பெரிய நம்பிக்கை வருது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எங்களுக்கு ஒரு 10-20 புதிய வாடிக்கையாளர் கிடைக்கிறாங்க.
1: ஓ சரிங்க சார், கரெக்டு தான், நல்ல ஒரு சரியான விஷயத்தை தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, நீ நிறைய கேள்விகள் தொடர்ந்து உங்ககிட்ட கேட்கணும், ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, நிறைய டவுட்ஸும் இதில் இருக்குது. தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. நேர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி சித்திர சிவனம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவங்க கூட தான் நிறைய விஷயங்களை பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
2: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நம்ம

0: 5:27 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேர்கள் கேட்டுகிற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவங்க கூட தான் நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவற்றை பேசலாம். சார், உங்களுக்கு கேள்வி கேட்கறது முடி நம்ம நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர் ஒருவர் அவங்களோட டவுட்ஸை கேட்டிருக்காங்க. அதாவது வீட்டு தோட்டத்தில் எந்த வகையான கீரைகளை விளைவிச்சால் நன்றாக வரும், நம்ம கையால் வளர்ந்த கீரைகள் எந்த கெமிக்கல் கலக்காமல் இயற்கை உரத்தில் வளரும் கீரைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார்.
1: இதுல வந்து இப்போ மாடி தோட்டத்திலேயோ அல்லது வீட்டு தோட்டத்தில் வளர்த்துறதுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்கன்னா சீக்கிரமா ரிசல்ட் பார்க்கணும்னா வெந்தயம்

0: சிறுகீரையும் போடலாங்க. எல்லா வகை கீரையுமே நம்ம மாடி தோட்டத்திலயோ வீட்டு தோட்டத்திலயோ வளர்த்த முடியும். முருங்கையிலிருந்து மரவகை கீரைகள் இருந்தே நம்ம பண்ண முடியும். அதுல வந்து சீக்கிரமா ரிசல்ட் பாக்கணுங்கிறதுல வந்து வெந்தயம், வெந்தயம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு 18-20 நாள்ல சிறுகீரையும் 18-20 நாள்லயே நம்ம அறுவடை பண்ணலாம். அதை எப்படி நம்ம பண்ணணுங்கிறது வந்துங்க, ஒரு க்ரோ பேக்கு அல்லது நீங்க ஸ்டார்டிங்ல வந்து அவங்க பெரிய செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, சும்மா சாக்கு பை இருந்தா கூட போதும். அதுல வந்து கரெக்டான ப்ரொசீஜருங்க வந்து 1:1:1 சொல்லுவாங்க. மண் ஒரு பங்கு காயர் பித்து, அதாவது இந்த தேங்காய் நார், ஒரு பங்கு வந்து மண்புழு உரம் அல்லது மக்கிய தொழு உரம், இந்த மூணும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணீங்கன்னா மண் புலவளப்பு தன்மை இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற மண்ணையவே தொட்டியில் எடுத்து அல்லது க்ரோ பேக்ல போட்டு வைப்பாங்க, மண்ணு ஹார்ட் ஆயிரும். அது என்ன, அதுல என்னத்தினால் அப்படி ஆகுதுன்னா பூமியில நேரடியா அந்த மண்ணு டச் ஆகும் போது அங்க அந்த பாக்டீரியன் டெவலப்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு பூத்தொட்டிலையோ அல்லது க்ரோ பேக்லயோ மேல மொட்டை மாடி மேல வைக்கும் போது அதனுடைய எல்லா பாகத்திலையும் சூடேறதுனால அந்த உள்ளுக்குள்ள மைக்ரோப்ஸோட டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மண் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகும். அதுக்காகத்தான் இந்த காயர் பித்து நம்ம போடுறோம். சொல்லுங்க. அப்போ அதை போட்டு நீங்க மண் புலவுழுப்பு தன்மை பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி எல்லா வகையான கீரை விதைகளும் வரும். அதுல சீக்கிரமா நீங்க ரிசல்ட் பாக்கணும்னா சிறுகீரை போடலாம், வெந்தயக்கீரை போடலாம். இந்த காயர் பித்து வந்து நமக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம தோட்டக்கலைத்துறை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட தோட்டக்கலைத்துறையிலயும் கிடைக்குது. அங்க எல்லா வகையான உரங்களும் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய நர்சரிலையும் கிடைக்கும்.
1: ஓகே சார். அதே மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, அதே மாதிரி நீங்கள் அவங்கள உங்களோட இடத்துக்கே உங்களோட தோட்டத்துக்கே கூப்பிட்டு போய் காமிக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நுகர்வோர்கள் வந்து இயற்கை கீரைகளை வந்து விரும்பி வாங்குறாங்களாங்க சார்?
0: இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேங்க கீரைக்கான விழிப்புணர்வு வந்து நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமான அளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதை சொல்ல போனா எங்க ஊர் கிராமப்புறங்கள்லயும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. என்ன காரணம்னா இன்னைக்கு வரக்கூடிய புதிய புதிய நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய பயம்தான். அப்போ நம்மளுடைய இப்ப வந்து மக்கள் கிட்ட வந்து உடல் ஆரோக்கியத்து மேல கொஞ்சம் புரிந்துணர்வு வந்திருக்குதுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸும் வந்து நிறைய ஸ்கூல்கள்ல வந்து உணவுல கீரை எடுத்துட்டு வர சொல்லி அவங்களே அட்வைஸ் பண்றாங்க. நல்லது குழந்தைகளுக்கு கொடுக்கணும்ன்றது அட்வைஸ் பண்றாங்க. அதனால நிறைய வாடிக்கையாளர் இருக்காங்க, வேணும்னு இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து சத்தான நல்ல கீரை போய் சேர்றது இல்லைங்கிறதா இன்னைக்கு இருக்கிற குறைபாடா இருக்குதுங்க.
1: அதே மாதிரி இந்த இயற்கை கீரைக்கெல்லாம் நல்ல விலை கிடைக்குதா சார்?
0: விலை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன நடக்குதுன்னா எல்லா பக்கமே உற்பத்தியாளருக்கு போதிய பணம் கிடைக்கிறது இல்ல, நுகர்வோருக்கு அவங்க விரும்புற விலையில கிடைக்கிறது இல்ல, தேவைக்கு மேல விலை கொடுத்து வாங்குறாங்க. இடையில இருக்கிறவங்க தான் ரொம்ப பெரிய இதாகிறாங்க. நம்ம சொல்றதே என்னன்னாங்க, ஒரு விவசாயி இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு 50-100 வாடிக்கையாளர், நேரடி வாடிக்கையாளரை ஏற்படுத்தினா போதும். நாங்க அதுலயே பாத்தீங்கன்னா எங்களுடைய பாலிசியாவே வச்சிருக்கோம், 30 கிலோமீட்டர் தாண்டி கொடுக்க மாட்டோம். 30 கிலோமீட்டர் தாண்டி கேட்கறவங்களுக்கு நிறைய கேட்கறாங்க. எங்களுக்கு இப்ப சென்னை, பெங்களூரு எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கூட நிறைய இருக்கு, பட் நாங்க அது செய்யறது இல்ல. எங்க 30 கிலோமீட்டர் தாண்டி கேட்கும் போது நாங்க அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விவசாயியை எடுத்து அவங்களுக்கு இயற்கை விவசாயத்தை பயிற்சி சொல்லி, கீரை விவசாயத்தை பத்தி சொல்லி, அவங்கள வளர வச்சு அவங்க மூலியமா அந்த சப்ளை நம்ம பூர்த்தி பண்றோம். இதுல என்ன ஆகுதுன்னா நம்ம தேவையான நுகர்வோருக்கு வந்து தூரம் கம்மியா இருக்கிறதுனால தேவைப்படும் போது நேரடியா கூட பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் விசிட் வரையில ரொம்ப ஹாப்பியா வர்றாங்க. இப்ப அதுல கேட்டு எங்க வாடிக்கையாளர்களுடைய இதுல கேட்டுங்க, இப்ப 2-3 ஸ்கூல்ஸ்ல இருந்து கூட வந்திருக்காங்க, ஸ்கூல் ட்ரிப்ஸ் கூட வந்து குழந்தைகளுக்கு பாத்துருக்காங்க.
1: பரவாயில்ல, ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாவும் இருக்கு. ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான் சார் அது. ஏன்னா குழந்தைகளுக்கும் வந்து அது தெரிஞ்சாகணும் விவசாயத்தை பத்தி, குறிப்பா கீரை விவசாயங்கிறது வீட்லயே வந்து செய்யலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இது தெரிஞ்சதுன்னா அவங்களும் வீட்டுல வந்து அவங்க பெற்றோர்கள்ட்ட கூட சொல்லலாம் இல்லையா, ஒரு நல்ல விழிப்புணர்வு சொல்லலாம்.
0: குழந்தைகளுக்கு நம்ம நீங்க வீட்டு தோட்டம் இருக்குது இல்லைங்கறதெல்லாம் இதுங்க, அட்லீஸ்ட் ஒரு க்ரோ பேக், 2 க்ரோ பேக் வச்சு நம்ம வளர்த்துறதை விட குழந்தைகளை ஒரு ஒரு ஒரு 50 கிராம் அல்லது ஒரு 10 கிராம் வெந்தயம் எடுத்து அல்லது ஒரு 10 கிராம் அந்த

0: கீர விதை எடுத்து இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பேக்கெட் 20 ரூபாய்க்கெல்லாம் பேக்கெட் கிடைக்குது, விதை கிடைக்குது. அந்த குழந்தைய வளை அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஹோம்ல நம்ம வந்து அந்த அந்த ஹேபிட்டை கொண்டு வரணும். வீட்டுல உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து இதை பண்ணணும். அப்பத்தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த எங்கிருந்து வருது, எப்படி வளருது அப்படிங்கிற அந்த அந்த புரிந்த மனசு வரும். என்னன்னா இன்னைக்கு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய என்னோட நெட் போட்டாரங்கள்ல சொல்றதே, குழந்தைகள எங்க வீட்டுல வந்து பால் எங்கிருந்து வருதுன்னா பாக்கெட்ல வருதுன்னு சொல்றாங்க. அதை வந்து அந்த இடத்துக்கு குழந்தைகள் போயிட்டு இருக்காங்க. விவசாயத்தை பத்தி ஜீரோவா போய் நீ என்ன சாப்பிடுற அது எங்கிருந்து வருது அது தெரியாம போறதுனாலதான் பிரச்சனை. நிறைய குழந்தைகளுக்கு வந்து நெல் வந்து மரத்துல வருதா செடியில வருதா தெரியாது. அத சொல்லும் போது இது இது வந்து அறிவு சார்ந்த கேள்வியா இல்லைன்னு சொல்லும் போது இப்ப நம்மளே நாமளே கேட்டுக்கலாங்க. இப்ப ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றோம், இம்போர்ட்டட்ல வந்து பாம் ஆயில் யூஸ் பண்றோம், அது மரமா அல்லது செடியான்னு நமக்கே தெரியாது. இந்த அறிவு தான் குழந்தைகளுக்கு வந்து நம்மளுக்கு வெளியிருந்து வரக்கூடியது தெரியலங்கிற மாதிரிதான் குழந்தைகளுக்கு இங்க இருக்கிறதே தெரியல. இப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு 4 செவத்துக்குள்ளே 4 புத்தகத்துக்குள்ளேயே வளர்த்துறோம். அது அது அவங்க தப்புன்னு நான் சொல்ல வரல. அது கூட அவங்க பண்றது வீட்டுல ஒரு செடி ஒன்னே ஒண்ணு வளர்த்துங்க அதுல இருந்து. இப்ப நான் 2-3 கிளாசஸ் குழந்தைகளுக்கு எடுத்ததே அதுதான், ஒரு குரோ பேக் வாங்கு, நீ ஒரு கீரை செடி அல்லது ஒரு ஏதோ ஒரு காய்கறி செடி வை, அதுல நீயே வளர்த்தி நீயே ஹார்வெஸ்ட் பண்ணி நீ சமைச்சு சாப்பிடு. அதுல வர்ற ஒரு ஆத்ம திருப்தி ரொம்ப ரொம்ப அது அது அது அந்த அந்த இதை வந்து பகிர முடியாதுங்க. அந்த சந்தோஷத்தை பெற்றோர்கள் உணர முடியும்.
1: கண்டிப்பா சார், நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி சார், ஒரு ஏக்கர்ல கீரை சாகுபடி செய்ய எவ்வளவு செலவாகும் சார்?
0: சார், ஏக்கர் கணக்குல போயிட்டீங்கன்னா, இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துல இனி ஒரு இதுன்னு சொல்றோம், நீங்க வந்து சந்தைக்கு ஏற்ப உற்பத்தி பண்ணணும். உற்பத்திக்கு ஏற்ப சந்தை தொலாவுனீங்கன்னா ரேட் கிடைக்காது. சந்தைக்கு ஏற்ப உற்பத்திங்கிற போது நம்மளுடைய விற்பனை எங்க பண்றங்கறத பொறுத்து நம்ம உற்பத்தி பண்ணணும். அதனால நம்ம சொல்றதே வந்து நீங்க ஆரம்பிக்கிறது மினிமம் ஒரு 5 சென்ட்ல தான் ஆரம்பிக்க சொல்றோம். அதாவது ஒரு சென்ட், அதாவது ஒரு சென்ட்ல வந்து உங்களுக்கு பெட் சிஸ்டம் போட்டு வைக்கல, ஒரு 40 அடி நீளம் 3 அடி அகலத்துல ஒரு பெட் போடுறீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 3 பெட் போடலாம். அப்ப 360 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதுல இடையில நடக்கிறதுக்கான இடம், சுத்தி இருக்கிற வரப்பு இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா 1 சென்ட் 436 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். இதுல வந்து இந்த ஒரு பெட்டுக்கு வந்து நம்ம 50 கிராம் விதை போடுவோம். ஒரு சென்ட்ல வந்து நம்ம மினிமம் கால்குலேஷன் வந்து ஒரு ஒரு 120ல இருந்து மேக்சிமம் 200 கட்டு வரைக்கும் வருங்கிறது நம்ம கால்குலேஷன். அதுலயே வந்து நம்ம ஆவரேஜ் ஒரு 140 கட்டை சொல்றோம். ஒரு ஒரு சென்ட் போட்டீங்கன்னா டெய்லி 20 கட்டு வரும். அப்போ நீங்க அந்த ஏக்கர் கணக்குல நீங்க போகும்போது அவ்வளவு கீரையை நம்ம விற்க முடியாது. விற்க முடியாதுன்னா ரேட் கம்மியா கொடுக்க வேண்டி வரும். இல்லைன்னு உங்களுக்கு அவ்வளவு பெரிய நுகர்வோர் தொடர்பு இருக்குதுன்னா சந்தோஷமா விற்க முடியுங்க.
1: ஓகேங்க சார். சரி, இப்போ நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள் வச்சே நம்ம பேசலாம். ஒரு சென்ட்டுக்கு சொன்னீங்க, சுமாரா நம்ம வந்து போட்டு இப்ப விற்கிறோம் அப்படின்னா நமக்கு லாபம் கிடைக்குமா சார்? இல்ல அந்த லாபம் குறித்து உங்களால ஏதாச்சும் ஷேர்
0: சார்? அதுதான் இப்ப இப்ப எப்படின்னா, நஷ்டம் விவசாயிக்கு வந்து மிகப்பெரிய, இப்ப கூட சமீப காலமா நிறைய விவசாயிகள்கிட்ட வந்து செயற்கை உரங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் நம்ம போய் பேசும்போது அவங்களுடைய ஒரே இது என்னன்னா, எனக்கு 1 லட்சம் வந்தது, 60,000 மருந்துக்கடை கொடுத்தேன், 70,000 மருந்துக்கடை கொடுத்தேன்னு. பட் அவங்க மேலே அதுலதான் அவங்களுடைய மேக்சிமம் காஸ்ட் அதுலதான் போகுது. நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க உள்ள இன்புட் காஸ்ட்ங்கிறது வந்து இடுபொருள் வந்து உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நம்ம சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா, மண்ணை வந்து தற்சார்பு நிலைக்கு மாத்தணும். சஸ்டைனபிள் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்ற இது வந்து என்னன்னா, நீங்க மண்ணை ஒண்ணுமே பண்ணாம விட்டீங்கன்னா அதே நல்லா இருக்கும். நீங்க அதை நல்லா பண்றேன்னு சொல்லி கண்ட உரங்களை கொட்டுறதுனால அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா செத்து போறதுனால மண்ணு வளம் இல்லாம போயிருது. ஒரே ஒரு உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள யாரு போறா, யாருமே எதுவுமே போகாம இயற்கைய எப்படி அது கொடுக்குது, இயற்கையா அந்த மண் வளம் ஆகுது, அதோட இலைகளைகள் உளுந்து அத மல்ச்சிங் ஆகி மூடாக்கு சிஸ்டத்துல உளுந்து மண் வளம் ஆகுது, அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியா டெவலப் ஆகுது, அதனால அப்படி வருது. சோ நம்ம எப்படி இன்புட் கம்மி பண்ணணும்னா, நமக்கு இருந்தா மாடு இருந்தா மாடு யூஸ் பண்றோம், இல்லை மாடு பக்கத்துல சாணம் மட்டும் வெளியிருந்து எடுத்துக்கலாம், மிச்சம் எல்லாமே நாம தயாரிக்கிறோம். அதாவது வந்து இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா பூச்சி விரட்டியும் வளர்ச்சி ஊக்கி, எல்லா வளர்ச்சி ஊக்கியும் பூச்சி விரட்டி தான். அதனால நீங்க புளிச்ச மோர், மோர் நம்மகிட்ட இருக்கு, அந்த மோரை வந்து 7 நாள் 8 நாள் புளிக்க வச்சீங்கன்னா அவ்வளவு அதிகமான ஒரு பாக்டீரியல் கவுண்ட் அதுல வந்துடும். அதை நேரடியா அடிக்கலாம், அது கூட வந்து நீங்க தேங்காய் பால் ஈக்குவலா சேர்த்துட்டீங்கன்னா

0: அதுக்கு ஈக்குவலான ஒரு டானிக் எதுவுமே இல்லைங்க. அப்புறம் கழிவுகள் கிடைக்கக்கூடிய இந்த மீன் கடையில கிடைக்கிற மீன் கழிவுகளை வச்சு நம்ம மீன் அமிலம் தயாரிக்கலாம். இல்ல வாழைப்பழங்க நல்ல அழுகுன கெட்டு போகாத வாழைப்பழத்தை எடுத்து பழக்காடி செய்யலாம், அந்த மாதிரி எல்லாம் செய்யும். இதெல்லாம் வந்து மிக குறைந்த செலவுகள்ல நம்மளே செய்யக்கூடிய இடுபொருட்கள். இதுகளை எல்லாம் வச்சே நம்ம வந்து மிக அற்புதமான ஒரு இதை இயற்கை விவசாயத்தை செய்ய முடியும். எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா இயற்கை விவசாயம்னா இயற்கை உரங்கள் வாங்கி போடணும், அது அது அவ்வளவு செலவுன்னு, அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்குது, குறைந்த ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா போகணும். எடுத்ததே 10 ஏக்கரை நான் இயற்கை மாத்துறேன், அது ஏன்னா நம்ம அந்த 10 ஏக்கரால வந்து மைக்ரோப்ஸே இருக்காது. அந்த இடத்த கொண்டு அவ்வளவு டெவலப் பண்ணும் போது நமக்கு செலவு வரும், பயமாயிரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த நம்ம சொன்ன மாதிரி தின வருமானத்துக்கான சூழ்நிலைகளை நீங்க 10 ஏக்கர் வச்சிருக்கிறீங்கன்னா முதல் 10 சென்ட்ல தின வருமானத்துக்கு சூழ்நிலையை உருவாக்கிக்கிங்க. அதுல வர்ற பைசா எடுத்து மெதுவா மெதுவா டெவலப் பண்றதுதான் கரெக்டா இருக்கும். ஒரு ஏக்கர்ல போறது எடுத்ததையும் கேரியில பண்ணக்கூடாதுங்க. 10 சென்ட்டுக்கு மேல போக வேண்டாம். அதுல அதுல அதுல ஒரு டைம் அவங்க எடுத்து பார்த்து எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளவு வருமானம் வருது, எப்படி எத்தனை ஆட்கள் தேவை இருக்குன்னு கால்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு திரும்பி இருந்தா 1 ஏக்கர் வேணாலும் பண்ணலாம்.
1: ஓ சூப்பர் சார், ரொம்ப நன்றி நிறைய தகவல் சொன்னதுக்கு. தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு பாடத்துக்கு பிறகு. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம்.

0: 5:45 நிமிடத்தில் இணைந்திருக்கோம் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திரை செவ்வாரம் நிகழ்ச்சியில் கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவங்க கூட நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக ஈடுபட வேணுமா ஏன் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்லியே ஆகணும்.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்துங்க நிறைய பேருடைய இது வந்து இளைஞர்களுடைய இது வந்து கரெக்டான வேலை இல்லை, வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லைங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய சஸ்டைனபிள் லைஃபுக்கு வந்து தைரியம் அவங்க உற்பத்தி பண்றாங்க அவங்க விற்கிறாங்கிற இடத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் வந்து விவசாய தொழில் தான். எல்லாருமே விவசாய நஷ்டம் நஷ்டம்னு வெளியே போறதான் விரும்புறாங்களே ஒழிய அதுல வந்து என்னன்னா அவங்க ஒண்ணு ஆள் பிரச்சனை இல்ல, எங்களுக்கு விற்க முடியல, அதை வளர்த்த முடியல, அந்த மாதிரி அதுக்கு வந்து கரெக்டான நம்ம செலக்ட் பண்ற பயிரின குறித்த ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூட நம்ம பயிற்சி வகுப்புகள்ல கலந்துட்டு இப்ப நம்மளே வந்து நிறைய இயற்கை விவசாயத்துல கீரை சாகுபடி பயிற்சிகள் வந்து நம்ம தனியாகவும் பண்றோம். நம்ம இந்த ஈஷாவுடைய மண்காப்பு மீதுலையும் நம்ம பயிற்சி நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய ஒரு நண்பர் வந்து அவர் பாத்தீங்கன்னா நம்ம பேச்ச கேட்டு சும்மா ஒரு 60 சென்ட்ல பண்ணி டெய்லி கிட்டத்தட்ட 900 கிட்ட நான் விக்கிறேன்னா அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்கும் போது நம்ம ரொம்ப பெரிய ஹாப்பி. அவர் வேலைக்கு போயிட்டு அதை பண்றேன், இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா நான் வேலையை ரிசைன் பண்ணிடுவேன்னு சொல்லும் போது அவருக்கு என்னன்னா அவர் மேல ஒரு தைரியம். அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க வந்து இன்னைக்கு நிறைய வர்றாங்க, கண்டிப்பா வரணும். நான் வேலைக்கு போக வேண்டாங்கிறது இல்ல, உங்களுக்கு தகுதிக்கு ஆன வேலை கிடைக்கிறது நல்லா இருக்குதுன்னா ஓகே, மன கஷ்டத்தோட ஒரு பக்கம் செய்யறதை விட நீங்க தாராளமா இயற்கை விவசாயம் பண்ணலாம்.
0: ஓகே சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான டவுட் இருக்கு, இந்த நைட்டு நேரத்துல கீரையை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, குறிப்பா ஆண்கள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஏன் சார்?
1: இது ஆக்சுவலா வந்து கீரையை பொறுத்த வரைக்கும் ஹை புரோட்டீன் ப்ராடக்ட், நான்வெஜ்ஜே நைட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது அதான். என்னன்னா கீரையும் நான்வெஜ்ஜும் ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அது எடுத்துக்கும். அப்ப நார்மலான ஃபுட்டு வந்து ஒரு 3-4 மணி நேரத்துல டைஜஸ்ட் ஆயிரும். நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கனாலோ அல்லது கீரையை சாப்பிட்டீங்கனாலோ 8 மணி நேரம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நீங்க சாதாரணமாவே 6 மணிக்கு மேல சாப்பிடுறது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைங்கிற

0: நம்மளுடைய முன்காலத்து உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்தது. இப்ப வந்து அந்த துரித உணவுகள் வந்தது, இப்ப நிறைய அது அது பழக்கங்கள் மாறிடுச்சு. ஸோ இதுல என்ன ஒரே வருதுன்னா, கீரை ஏன் நைட் சாப்பிடக்கூடாதுன்னா, அது எட்டு மினிமம் 6 to 8 மணி நேரம் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு டைம் எடுத்துக்குங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இனி அந்த ஒரு ஒரு காரணத்தினாலேயே அது வந்து அந்த இப்படி சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்குது. அதுல வந்து வேக வைக்கிறது வந்து முடிந்தவரை முடிந்தவரையில கண்டிப்பா கீரை மட்டும் வேகும் போது ஓப்பன்ல வேகணுங்க, க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறது முறையா இருக்காது. ஏன்னா ஹை புரோட்டீன் இருக்கிற எதுவுமே தளச்சு ஆவி போக வெந்தா அதுல இருக்கக்கூடிய கெட்ட வகையான சத்துக்கள் எல்லாம் நீங்கிடுங்கிறதான் சயின்டிபிக்கான இதுங்க.
1: ஓகே சார். சார், அதே மாதிரி ஒரு நேயர் விஜயகுமார் வரதராஜபுரத்துலேருந்து கேட்டிருக்காங்க, அதாவது கஸ்டமர் வந்து கீரையை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அதை எப்படி சுத்தம் செய்யணும், அதே மாதிரி வெந்நீரில் சுத்தம் பண்ணணுமா இல்லை உப்பு கலந்த சாதாரண குளிர்ந்த நீரில் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு டவுட் கேட்டிருக்காங்க.
0: இது இப்ப என்ன ஆச்சுங்கனாங்க, மார்க்கெட்ல கிடைக்கிறதுல வந்து பெரும்பாலும் ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கிறதுனால இப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய பரிணாம வளர்ச்சி வந்து பூச்சிகளுக்காக மாற்றப்பட்டு 25th ஜெனரேஷன்ல வந்துருச்சு. முதல்ல வந்து கான்டாக்ட் பெஸ்டிசைடுன்னு சொல்லுவாங்க, பூச்சி வந்து அந்த விஷம் பட்டா செத்துரும். இன்னைக்கு அந்த பூச்சி பரிணாம வளர்ச்சியாகி பூச்சி மருந்து பட்டால சாகுறது இல்ல, சாப்பிட்டாதான் சாகுது. சோ ஒரு ஒரு பூச்சிக்கும் நம்ம மருந்து வாயில கொடுக்க முடியாதுங்கறக்காக செடியை விஷம் பண்றோம். அந்த செடியோட விஷத்தன்மை எவ்வளவு நாள் இருக்குன்னா, குறைந்தபட்சம் 7 நாள், அதிகபட்சம் 40 நாள் வரைக்கும் ஒரு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணா அந்த அந்த செடியில வந்து 37 to 40 நாள் அந்த செடி விஷம் இருக்கும். அந்த செடியை சாப்பிடறதுனால கீரை பூச்சி சாகுது. சோ அந்த அதே செடியே நம்மளுக்கும் தான் வருது, அந்த அந்த விஷம் தான் நம்ம எடுக்கிறோம். அந்த விஷம் இல்லாத உணவை நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் ஒரு ஒரு சிம்பிள் என்னன்னா, ஒரு உப்பு தண்ணியில கழுவுனா போயிரும் அப்படிங்கிற ஒரு அதாவது பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பழக்கத்தினாலதான் உப்பு தண்ணீர் கலவனாம. இயற்கை விவசாயத்துல நீங்க சும்மா உங்க பைப்ப உங்க ரன்னிங் வாட்டர்ல ஜஸ்ட் ஒன்னு அலாசி எடுத்தீங்கன்னா போதும், அதுல மேல தூசு மண் ஏதாவது இருந்தா போகுதுங்கிறதுக்காக. அதனால நீங்க பச்சையா சாப்பிட்டீங்கனாலே 100% அவங்க இயற்கை வழி வேளாண்மை பண்ணியிருந்தாங்கன்னா பச்சையா சாப்பிட்டீங்கனாலே ஒண்ணும் பண்ணாது.
1: ஓகே சார், அது இன்னொரு டவுட் சார், கீரையை வாங்கும் போது மக்கள் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சார்?
0: அது அந்த அந்த கீரை முதல்ல இயற்கையில வந்ததா அப்படிங்கறது தெரியணும். சிலர் வந்து இப்ப எல்லாருத்துடைய பிரச்சனை என்னன்னா, அழகா இருக்குது ஓட்டை இல்லாம இருக்குது, அப்ப நீட்டா இருக்கிற கீரையா இருக்கணும், ஓட்டை இருந்துன்னா அது வந்து ஒரு மாதிரி செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. பூச்சியினுடைய குணம் வந்து நம்மளை விட அது அறிவு ஜாஸ்திங்க. அதாவது முதல்ல எது நல்லதோ செடியில அந்த இடத்த தான் போய் கடிக்கும். நம்ம வந்து அந்த 2nd இடத்த கடிக்கிறோம், அழகா இருக்கிற இடத்தையும் நினைச்சிட்டு அந்த அளவுக்கு சத்து இல்லாத இடத்த நாம சாப்பிடுறோம். பூச்சி வந்து அதைத்தான் சாப்பிடும். ஒன்று ரெண்டு இயற்கை விவசாயத்துல ஒரு சில இடங்கள்ல கீரைகள்ல ஓட்டை இருக்கிறது தான் இயல்பு. அதை நம்ம பூச்சி விரட்டி பண்றோம், வருமுன் காப்போம் தான், அதையும் மீறி ஒன்று ரெண்டு வந்ததுன்னா அது கடிக்கும். ஏன்னா அதுக்கும் அதுக்கு சத்தானது வேணும்னு அது வரும். அதனால 1-2 ஓட்டை இருக்கிறதுனால அது கிட்டதுன்னு நினைச்சிட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு ரொம்ப அழகா இருக்குதுன்னு பார்த்து வாங்குறதும் உகந்ததல்ல. அதுக்காக இயற்கை விவசாயத்துல ஓட்டையே ஓடையே வரும்னு சொல்றது இல்லை, நல்லபடிக்கு கரெக்டா ப்ரொசீஜரா செஞ்சா ஓட்டை எல்லாமே வருங்க.
1: ஓகே சார். சார், இப்போ நிறைய விவசாயிகள், நம்ம நேயர்களாகவே விவசாயிகளும் இருக்காங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது கீரை சம்பந்தமான இந்த விவசாயம் சம்பந்தமான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களை தொடர்பு கொள்ளலாமா? அப்படி தொடர்பு கொள்ள மாதிரி தான் உங்களோட நம்பர் சார்.
0: கண்டிப்பா இயற்கை விவசாயத்துக்கு வர்றீங்கன்னா நான் எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் ஆர்வமா இருக்கிறேங்க சொல்லி கொடுக்கறேன். விவசாயத்தை இயற்கை விவசாயம் செஞ்சாங்கன்னா சரி, என்னுடைய வாழ்க்கையில என்னோட குருநாதர் சொல்லிக்கிறது அதான், நம்மளால வாழ்நாள்ல ஒரு 100 பேர்த்தீவாவது இயற்கை விவசாயத்துக்கு மாத்தணுங்கிற முயற்சியில நம்ம போயிட்டு இருக்கோங்க. அதுக்கு நிறைய பேர் மாறுறாங்க, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் கந்தசாமி, கீரை கந்தசாமின்னு பேர் ஆயிடுச்சுங்க. என்னுடைய நம்பர் வந்து 9894035608 98-940-35-608. எந்த டவுட்னாலும் கூப்பிடுங்க, இது வாட்ஸ்அப் நம்பர் தான். விவசாயம் செய்யறேன்னா எந்த நேரத்தில் வேணா எந்த டவுட்னாலும் கூப்பிடுங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம், தொடர்ந்து நிகழ்ச்சியில ஒரு பாடல்

0: நமது ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். 5:57 நிமிடத்தில் இணைந்திருக்கோம் இல்லையா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சித்திர செவ்வாரம் நிகழ்ச்சியில் கீரை விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி கந்தசாமி அவங்க கூட நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். சார், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுப்பதிக்கு வந்தாச்சு. ஏன்னா நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு, டைம் போனதே தெரியலனே சொல்லலாம். ஸோ அதனால் முக்கியமான க்வெஸ்சன் ஒன்று கேட்கணும், அதாவது இயற்கை விவசாயம் பற்றி நேயர்கள் வந்து முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான செய்தி என்ன சார்?
1: சார், விவசாயம் பண்றதே பெரிய முக்கியமான விஷயம்தான். அதுல கண்டிப்பா இயற்கை விவசாயம் பண்ணணும். இப்ப நிறைய பேர் விவசாயம் லாஸ் லாஸ் வெளியே போறாங்க. தயவு செஞ்சு விவசாயத்தை கரெக்டான முறையில செஞ்சா பெருசா ஆசைப்பட்டுட்டு எனக்கு அது கிடைக்கல அது கிடைக்கல வர்றதை விட நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யலாம்.

0: கம்பேரிசன் அடுத்தவங்களோட கம்பேரே பண்ணக்கூடாது. சஸ்டைனபிள் லைஃப்ங்கிறது தான் வாழ்வியல் தான், விவசாயம் தொழில் அல்ல. சஸ்டைனபிள் லைஃப்ங்க தற்சார்பு வாழ்வியல் தான் விவசாயம். விவசாயம் ஒரு தொழில் அல்ல, தொழில் அல்ல. தொழில் கூட கம்பேர் பண்ணி லாப நஷ்டம் பாக்காதீங்க, நிம்மதியான வாழ்க்கைக்கு வர முடியுங்கிறது தான் இயற்கை விவசாயத்துடைய உச்சபட்சங்க. அதான் என்னுடைய புரிதல், அதுதான் கரெக்டான நான் சொல்ல வரேன், என்னோட புரிதல் அதுதான்.
1: ஓகே சார். சார் நிகழ்ச்சி நிறைவா நம்ம நேர்ல இருக்க டவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கு, அதனால உங்களோட நம்பர் மறுபடியும் சொல்லிருங்க சார்.
0: என்னுடைய பேர் வந்து கந்தசாமி, கீரை கந்தசாமினா உங்களுக்கு எல்லா யூடியூப் பேஸ்புக்ல எல்லாத்துலயுமே கீரை கந்தசாமினா வந்துருங்க. நம்ம எடுத்த கிளாஸஸோட இதுவும் வரும். என்னுடைய நம்பர் வந்து 98 940 35 608 98 940 35 608.
1: ஓகே சூப்பர் சார்.
0: எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, எந்த ஆறு வேணாலும் கூப்பிடுங்க.
1: சோ அந்த கிளாஸ் சம்பந்தமான டவுட்ஸ் இல்ல எப்படி வரணும்
0: என்ன, விவசாயம் சம்பந்தமா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கூப்பிடுங்க. விவசாயம் செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கிறீங்க, சின்ன லெவல்லையாவது பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. இப்ப அதாவது வந்து ஆசை இருக்கு, இடம் இல்லைன்னா ஒரு ஒரு க்ரோ பேக், ஒரு சிமெண்ட் சாக்கு வாங்கி கூட நீங்க பண்ணுங்க, உங்க வீட்டுல நீங்க செஞ்சு சாப்பிடுங்க, அது ஒரு பெரிய ஹாப்பி தான்.
1: ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளோ நேரம் வந்து நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாகவும் பொறுமையாகவும் நிறைய எக்ஸ்பிளனேஷனோட நிறைய இன்ஃபர்மேஷனோட கொடுத்தீங்க, சொன்னீங்க, அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார்.
0: ரொம்ப நன்றிங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சித்திர செவ்வானம். மீண்டும் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி நாளை மாலை 5:00 PM-க்கு கேட்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். நன்றி நேயர்களே.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் மாலை 6:38 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை.

கேட்ட பாடல் குமாஸ்தாவின் மகள் திரைப்படத்திற்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி எம் ஆர் விஜயா பாடியது. நேரம் மாலை 6:15. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி செய்

0: கேட்ட பாடல் பைரவி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை. இனி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 போட்டியின் தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து கேட்கலாம். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். 10/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 6:05 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் சுந்தரமூர்த்தி வாஞ்சலிங்கம் அவர்கள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம் கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இந்தியா பொலிவுறு நகரங்கள் திட்டம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல் குறித்தும் நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்தும் விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் மேடை பாடகர் கோவை கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். 9:15 மயில்மாக் சம்பாராவையின் நட்சத்திர மயிலிறகு. நாளைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் வி குமார்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: ரசாயனமற்ற ஒரு விவசாயத்தை நாம சொல்றோம். அது சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், நல்ல மகசூல் கொடுக்கணும், தேவையில்லாத ஒரு ரகத்தை உள்ளுக்கொண்டு வந்துடக்கூடாது. இதெல்லாம் இதனுடைய அடிப்படையான நோக்கங்கள்.
1: தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
3: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு 4 முக்கியமான டிப்ஸ் சும்மா கேஷுவலாக சொல்லலான் இருக்கேன். ஒன்று நம்மளுடைய உடம்பை சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு உடன்பாடோடு

இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை, நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.

நேர்களே, நாளை பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகன் அவர்களுடைய நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இந்திய வம்சாவளியினர் இடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்பர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார்.
1: வணக்கம் மெல்பர்ன்.
0: சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு விஜயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். லால்குடி சட்டப்பேரவைத் தொகுதியில் இன்று சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார்.

0: அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் எலிகள் பெருச்சாளிகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமன்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். எலிகளால் பல புதிய தொற்று நோய்களும் உபாதைகளும் ஏற்படும் பேராபத்து உருவாகியிருப்பதாகவும், மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க தவறிய மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலின் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மாலை மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையில் செயல்படுத்தப்பட்டு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக்கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது.

0: பெற்றது. மதுரை மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் சத்துணவுக் கூடங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டோலில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேரம் மாலை 6:41 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன்மாலை பொழுது அற்புதமான 70களின் பாடல்களின் தொகுப்போடு

இரண்டு அற்புதமான பாடல்கள் கேட்டோம் இல்லையா. முதல் பாடல் சபதம் திரைப்படத்திலிருந்து ஜி கே வெங்கடேஷுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். இரண்டாவது பாடல் கேட்டோம் தாயில்லாத குழந்தை திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய கோயம்புத்தூரில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளுடைய கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. அதே மாதிரி திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்குங்க. சேலம்ல அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காடு பொறுத்தளவில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்குங்க. ஊட்டியில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்குது.

0: கேட்ட பாடல் நாளை நமதே திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே ஏசுதாஸ் பாடியது பாடலாசிரியர் வாலி. நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

நேரம் மாலை 6:52 நம்ம கோயம்புத்தூர்ல இப்போ டிராபிக் எங்கெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? ராஜவீதி, உக்கடம் பஸ் ஸ்டாண்டு, அப்புறமா ஒப்பனக்கார தெரு, டவுன் ஹால், மரக்கடை, அப்புறம் மில் ரோடு, அவினாஷி ரவுண்டனால ஹெவி டிராஃபிக் இருக்குங்க. அதே மாதிரி அவினாஷி ரோடு ஃபுல்லாகவுமே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. ரேஸ் கோஸ் ரோடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர், அதை தொடர்ந்து பேரூர் மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம், சங்கனூர், இந்த இடத்துல எல்லாமே ஹெவியான டிராஃபிக் இருக்குது.

0: இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
1: நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் சாலையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வேதாரண்யம் கால்வாய் குறுக்கே ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் இந்த பணிகளை அவர் விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதுபோல புஷ்பவனம் கிராமத்தில் உள்ள அரசு தோட்டக்கலை அன்னையினை பார்வையிட்டு அங்கு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தேவையான மரக்கன்றுகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்தார்கள். அப்போது புங்கன், வேங்கை, மகாகனி, தென்னங்கன்றுகள், தேக்கு உள்ளிட்ட கன்று வகைகள் உள்ளதை மாவட்ட ஆட்சியர்கள் பார்வையிட்டார். தொடர்ந்து புஷ்பவனம் கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 4000 மரக்கன்றுகள் நடும் பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார். அரசினர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நாகக்குடையான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ள மதிய உணவினையும் உண்டு அதனுடைய தரத்தையும் அவர் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலம் அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சியினை வழங்க உள்ளது. இந்த பயிற்சியில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10 தேர்ச்சி பெற்றவராகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியானது சென்னையில் நடைபெற உள்ளது. கால அளவு 4 மாதங்கள் ஆகும். பயிற்சி பெறும் காலங்களில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக 1 மாதத்திற்கு 2000 ரூபாய் வீதம் வழங்கப்படும். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரூபாய் 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். இதில் பிரிவு சாலை மழைநீர் சேகரிப்பு வடிகால் அமைப்பு ஏற்படுவது தொடர்பாக அவர் கோட்ட பொறியாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். தொடர்ந்து விரைவாக ரயில்வே மேம்பாலம் பணிகள், பிரிவு சாலை பணிகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு வடிகால் பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவண செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நாகப்பட்டினம் பொன்னி சித்திர குடல் ஓவிய பயிற்சி மையத்தில் கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோல மாணவ மாணவருக்கு பொன்னி கலையகத்தில் கிட்டார், வயலின், புல்லாங்குழல், மிருதங்கம், சிலம்பம், நாட்டுப்புற கலைகள் உள்ளிட்ட 30 வகையான கலை பயிற்சிகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொழில் பிரகடனர் மேளா மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய தொழில் பிரகடனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் திறன் மேம்பாடு தொழில் நிறைவு அமைச்சகம் இணைந்து பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். நிறுவனங்களில் நேரடி பயிற்சி மூலம் தொழில்திறன் மற்றும் பணித்திறன் மேம்படும். பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். அரசு பணியாளர்களுக்கான வயது வரம்பில் 1 ஆண்டு சலுகை பெறும் வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. இம்முகாம் 3 மாதங்களுக்கு 1 முறை மாவட்டந்தோறும் நடத்தப்படுகிறது. இளைஞர்களுக்கு தொழில்துறை சார்ந்த வாய்ப்புகளை வழங்குவதுடன் தொழில்துறைகளின் திறன்மிக்க மனிதவள தேவையை பூர்த்தி செய்வது இதன் நோக்கமாகும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 385 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் நாகப்பட்டினம், திருக்கோவை, செம்போடை அரசு தொழிற்பயிற்சி நிலைய ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.
2: நாகப்பட்டினம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக உள்ளாட்சித் துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன் பவர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டம், அயோத்தியாஸ் பண்டிதர் திட்டம்,

0: நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் தமிழ்நாட்டில் ஊரகப் பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக தொட்டி திட்டங்கள், அங்கன்வாடி, கிராம செயலகம், சாலைகள் மற்றும் குடிநீர் தொடர்பான பணிகள் குறித்தும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்களுடன் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து அனைத்து கிராமப் பகுதிகளிலும் குடிநீர், மின்விளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக உள்ளனவா என்பது குறித்து கண்காணித்திட வேண்டும் என்பதும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் செல்வன் ஜவராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமை மிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்திகளுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எதிர்கால வளர்ச்சிக்கான சிறப்பான செயல் திட்டத்தை இந்தியா கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மின்னணு சிப் முதல் கப்பல் கட்டும் தொழில் வரை உற்பத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகம் வளர்ச்சி பெற்று அதிக சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் இந்திய மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு பொருட்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் மூன்றாவது மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதையும் குறிப்பிட்டார். பயணிகளுக்கான சொகுசு வசதிகளுடன் துரித பயணத்திற்கான நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளும் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி தொழில்துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எல்லையோர மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்க மாநிலங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்கவும் எல்லைப் பகுதியை மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கிக் கடன் வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட அளவிலான வலியுறுத்தினார். ஸ்மார்ட் போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தி துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரகலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வா

0: மாதந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் இந்த விருதை வழங்குகிறது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு திட்டத்திற்கும் உள்ளார்ந்த டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொது கட்டமைப்புக்கு முன்னோடியாக இந்தியா வளர்ந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் சார்ந்த மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் சேவைகள் தடையின்றி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின்னணு வங்கி, மின் ஆளுமை, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியை எட்டுவதற்கு பாரத் நெட் இணையதள சேவை துணை புரிவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நவீன வேளாண் சேவைகளை பெறுவதற்கும் மாணவர்கள் இணைய வழியில் கற்பதற்கும் கிராமப்புற மக்கள் இணைய வழி மருத்துவ சேவை தொழில் முனைவோர் நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய சந்தைகளை இணையதளம் வாயிலாக அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியாவை மாற்ற உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை அறிவு சூழலுக்கு ஏற்ப இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பல்வேறு துறைகளில் திறனை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரன், உலகின் 50% திறன் மையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் ஆற்றல் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 9,404 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அறுவடை இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 52,000 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அம்மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக ஆளுநர் திரு குர்மித் சிங் அறிவித்துள்ளார். மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கு பிறகு 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சாதனை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவமழை தற்போது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வட அரபிக்கடல் பகுதிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணியில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஈடுபட்டுள்ளன. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற தில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் ஷாகிப் சிங் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மாநகராட்சியில் தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்டோ பாலம் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து தடையின்றி செயல்பட்டு வருவதாக திரு பர்வேஷ் ஷாகிப் சிங் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது.

இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டலில் இப்போட்டி இரவு 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 உழவர்களுக்கான அறிவிப்பு. நேரம் 7:25:24. ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 16,912 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,899 ரூபாய்க்கும், தனி கிழங்கு 14,842 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,569 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 17,122 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,699 ரூபாய்க்கும், தனி கிழங்கு அதிகபட்ச விலையாக 14,889 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,139 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி குவிண்டாலுக்கு அதிகபட்ச விலையாக 17,192 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 13,599 ரூபாய்க்கும், தனி கிழங்கு அதிகபட்ச விலையாக 14,879 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,744 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி குவிண்டாலுக்கு அதிகபட்ச விலையாக 17,102 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 13,270 ரூபாய்க்கும், தனி கிழங்கு 14,941 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும் குறைந்தபட்ச விலையாக 14,002 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, திருப்பூர் விற்பனை குழு முதுநிலை செயலாளரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மின்னணு தேசிய வேளாண் சந்தை ஈநாம் இன்று நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் தேங்காய் கொப்பரை முதல் தரம் கிலோ ஒன்றுக்கு 155 ரூபாய் 2 பைசா முதல் 130 ரூபாய் 9 வரையிலும், இரண்டாம் தரம் கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக 129 ரூபாய் 55 பைசாவிற்கும் குறைந்தபட்சமாக 90 ரூபாய் 99 பைசா வரையிலும் ஈனாம் இணையதளத்தில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஏலம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு விற்பனை கூட கண்காணிப்பாளர் அலைபேசி எண் 9,4,4,3,9,6,2,8,3,4 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உழவர் பெருமக்களை, எதிர்பார்க்கப்படும் வானிலை: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 32°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% ஆகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 70% ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10

0: முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வானிலை முன்னெச்சரிக்கை: நாளை 10/7/2026 இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. 11 மற்றும் 12 தேதிகளில் வானிலை முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லை. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை: இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 போட்டியின் தினசரி நிலவரம்.
1: I'm Mike Perkins at the BBC Sports Centre with the latest World Cup news. FIFA's chief ref the integrity of World Cup match officials. On Wednesday, the Egyptian Football Association asked for to remove the officials involved in their 3-2 defeat to Argentina. Double standards of officiating, double standards, but Kalina called those allegations unfounded and backed the referee's decisions in the match. The quarterfinals begin on Thursday with the 2018 winners France facing 2022 semi-finalist Morocco. Alistair Bruce Ball looks ahead.
2: We're down to just 8 teams, but the question remains, who can stop France as they try and reach a third consecutive World Cup final? Paraguay tried to provoke and stifle them in the last 16, but they were deservedly beaten by a Kylian Mbappe penalty. Now it's Morocco's turn in Boston in a repeat of the semi-final 4 years ago, which France won 2-0. That's one of 18 knockout games between European and African nations in the history of the tournament, and the European teams have won 14 of those, but 3 of the 4 African victories belong to this Morocco team, against Spain and Portugal in Qatar and against the Netherlands on penalties here. That's why they won't lack for belief, and that's why France know this will be their toughest test so far. The winners will meet Spain or Belgium in the semi-final.
1: Well, France have failed in their bid to have Michael Olise's yellow card from their win against Paraguay overturned. Olise's booking stands despite FIFA suspending a red card for United States striker Florin Balogun at the tournament, which meant he was available for a last 16 tie against Belgium. Olise, who has 5 assists at the World Cup, would miss his country's semi-final if France managed to beat Morocco and he receives another yellow card. And for more football news from the BBC, go to bbc.com/football.
3: World Football Update from the BBC.
4: Akashwani 103.
5: FM 103. இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இல் தொடர்வது

தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, அண்மையில் திருச்சி தனியார் கல்லூரியில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பாக தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பெரிய

0: தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து வழங்கிய விளக்கம் கேட்கலாம்.
1: கிட்டத்தட்ட 35 வருடமாக பல்கலைக்கழகத்திலே விவசாயிகளோடு தொடர்புடைய பல பணிகளை செய்திருக்கிறேன். இந்த உலகுக்கு உணவளிக்கும் இந்த விவசாயிகளுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவுக்காடு வளர்ப்பு எல்லாருக்கும் எங்கே போனாலும் ஒரு மதிப்பு இருக்கும், விவசாயிகளுக்கு மட்டும் இருக்காது. ஏனோ தெரியவில்லை, தினம் நாம் எல்லாரோட வயிற்றை தொடுறோம், ஆனால் நம்மளோட மனசை தொடுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற விவசாயிகளுக்கு அப்படி ஒரு எண்ணம் உண்டு. எனக்கும் தெரியும், என்னுடைய 37 வருட காலத்தில் ஒரு தடவை கூட என் முன்னே ஒரு விவசாயியை நிற்க வச்சு நான் பேசினதே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. ஆனால் அறியப்படாதவர்கள் நீங்கள், அவர்கள் விஞ்ஞானிகளும் தான். ஏன்னா விவசாயமும் நான் பெற்றது விஞ்ஞானம், என் முன்னே இருக்கக்கூடிய விவசாயிகள் பெற்றது மெய்ஞானம். நீங்கள் அனுபவபூர்வமாக பெற்றீர்கள், நாங்கள் பாடமுகம் கற்றுக்கொண்டோம். எனக்கு கொடுத்த தலைப்பு தென்னைக்குள்ள வந்து எப்படி காடு தென்னையில் எப்படி ஒரு வனமாக மாற்றுவது அப்படிங்கிறது. தென்னையில் உணவு காடுகள், ஒரு ஒரு முக்கியமான ஒன்றை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் இருக்குது, அதை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்து போகிறேன். இயற்கை விவசாயம்னா என்ன? ரசாயனமற்ற ஒரு விவசாயத்தை இயற்கை விவசாயம், பொதுப்படையாக சொல்கிறது ரசாயனமற்ற. கெமிக்கல் நமக்கு கெடுதி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்போது ரசாயனமற்ற ஒரு விவசாயத்தை நாம் சொல்கிறோம். அது சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், நல்ல மகசூல் கொடுக்கணும், தேவையில்லாத ஒரு ரகத்தை உள்ளு கொண்டு வந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து இதனுடைய அடிப்படையான நோக்கங்கள். இது ஒரு நாலஞ்சா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பயோடைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு முதல் வந்தது இந்த இந்த இயற்கை விவசாயத்தை சேர்த்து வரும்போது. இந்த பயோடைனமிக்ஸ் வேளாண்மை அப்படின்னு இது ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்தது, ஆனால் அது நிறையாக நிற்க முடியவில்லை. ஏன்னா அதில் வந்து இந்த செலஸ்டியல் மூமெண்ட்ஸ்லாம் சேர்த்து சொன்னாங்க, அது ரொம்ப பாப்புலர் ஆகலை. அதுக்கடுத்து வந்து பெர்மாகல்ச்சர் அப்படின்னு ஒன்று வந்தது, பெர்மாகல்ச்சர். இதுவும் இயற்கை சார்ந்தது. இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருத்தர் செஞ்சார். இதில் வந்து இயற்கையான பொருட்கள் எல்லாமே போட்டு பண்ணுங்க அப்படின்னாரு, இது ரெண்டாவது. அப்புறம் வேளாண் வணிகவியல், அதாவது வந்து அக்ரோஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்தது. இதுக்கு அடுத்து இயற்கை வேளாண்மை, நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு வந்தது, அதாவது நேச்சுரல் ஃபார்மிங் இயற்கை விவசாயம் அப்படின்னு வந்தது. அப்புறம் ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் அப்படிங்கிறது வந்தது. அப்புறம் இயற்கை ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு இருக்கு, அதாவது நீரிலேயும் விவசாயம் பண்ணுறது, மீன் கழிவுகளெல்லாம் வச்சு. இதெல்லாம் வந்து அடிப்படையாக வந்தவை. ஆனால் தனி மனிதர்களாக ஒரு முன்னெடுப்போடு வந்தது வந்து முதல்ல வந்தது ஓரளவுக்கு வந்தது வந்து இந்த மாசுனா ஃபிகாகோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஜப்பனீஸ் சயின்டிஸ்ட். அவர் என்ன சொன்னார்னா, நீ ஒன்றும் செய்யாத, சும்மா இரு போதும் அப்படின்னார். டோன்ட் டூ அக்ரிகல்ச்சர், அதாவது நீ போய் கிளறாத கிண்டாத ஒன்றும் செய்யாத, இயற்கை தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் அவரோட இது. நோ டில்லேஜ், எதுவும் செய்யாதே, எதுவும் செய்யாத வேளாண்மை அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் ஆரம்பித்தார். அது ஓரளவுக்கு பாப்புலராக இருந்தது. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒவ்வொரு வருடமும் டெல்லிக்கு வந்துட்டு போவார். இந்த மாசுனோஃபிகாக்கோ ஜப்பானில் இருந்து ஒரு, ஆனால் இது செயின்ட் மாதிரி இருக்கிறதுனால பலர் இதை வந்து பின்பற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு செயின்ட் அவர் என்ன சொல்வார்னா, அதா விழுந்துடும், அதா முளைச்சிடும், அதா பயிர் பாதுகாப்பு பண்ணும், நீ ஒன்றும் செய்யாத, நெல்லை மட்டும் எடுத்துட்டு வா, இல்லைன்னா அங்கே கிடைக்கிற காய்கறியை மட்டும் எடுத்துட்டு வான்னாரு. அது பல நேரங்களில் வந்து இது என்னன்னா, தேவைக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இயற்கை எப்படி இருக்கோ நம்ம ஒரு செயின்ட் லைஃபுக்கு இது ஓகே. இதுக்கு அடுத்து ஒருத்தர் நம்ம அவர்கிட்ட தான் சொல்லுவாங்க, உழவு இல்லாத வேளாண்மை, ரசாயனம் இல்லாத விவசாயம், உழவு அல்லது களைக்குழிகள் அற்ற விவசாயம், ரசாயனங்களை சாராத, இதுதான் அவரோட பேசிக்கானது. இதுக்கு அடுத்து சுபேஷ் பாலேக்கர் அப்படிங்கிற வந்தார். அவர் இங்கே வந்து பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அது ஒரு பெரிய தகவல், சூப்பர் தகவல். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கும் இதே தான், ஆனால் கொஞ்சம் ரிஃபார்ம்டா, அந்த ஒன்றுமே செய்யாத அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் என்ன செஞ்சார்னா, ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், மூடாக்கு, வாபசா, இப்படிலாம் சில தொழில்நுட்பங்களை உள்ளுக்கொண்டு வந்தார்.

அது பயிர் வளர்ச்சிக்கு கொஞ்சம் ஏதுவாக இருந்தது, மகசூல் பெறுவதற்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தது. அதனால் வந்து இந்த முறை கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் ஏனைய பகுதிகளில் ரொம்ப பரவலாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அதுக்கடுத்து நம்மளுடைய நம்மாழ்வார் அவர்கள் தமிழ்நாட்டில், அவரும் பாலேக்கர் வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், அவரும் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், அதுக்கடுத்து இவரும் ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் தான். இவர் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தார், ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எப்படி ஒரு விவசாயத்தை விவசாயி அதை அப்படி ஆற தழுவிக்கொள்ள முடியும், இயற்கை வேளாண்மையை எவ்வாறு எளிதாக நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முன்னோடி, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தார். ஒரு தொழில்நுட்பத்தை முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற யாரோ அவருக்கு சென்றடைகிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறது ரொம்ப ஈஸி அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம், அவ்வளவு ஈஸி கிடையாது. அவ்வளவு எளிதாக கடத்தியவர் நம்முடைய நம்மாழ்வார் அவர்கள். அவர் சொல்றதுல என்ன சொல்வார்னா, இயற்கை பூச்சி பூஞ்சான கோழிகள் அப்படியெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, இயற்கை உரங்கள் எப்படி பயன்படுத்துறது, பஞ்சகாவியா கரிம வேளாண்மை முக்கியத்துவம், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கருத்து கொண்டு போயிட்டார். அவரோட பிரதான கருத்துக்கள் அப்படிங்கிறது இயற்கை வேளாண்மையில் இது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னார். நிறைய பேர் வந்து இங்கே வந்திருப்பீங்க இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு. இயற்கை விவசாயம் என்பது ஒரு தவம், ஈஸியாக செய்ய முடியாது, ஒரு தவம், கான்சியஸாக செய்யணும். ஏனோ தானம் அப்படின்னு செஞ்சோம்னா நிறைய அடிபட்டு போயிடும், ஏனோ தானம் செஞ்சோம்னா அடிபட்டு போவோம். அப்போ ஒரு தவம் மாதிரி செய்யணும்னா இதை எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறது, அதை பின்பற்றினால் இயற்கை விவசாயம் கண்டிப்பாக மிகவும் லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயமாக மாறும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போது இது நாமளே நம்மளே விதையை உற்பத்தி பண்ணிக்கிறது, சரியான நீர் மேலாண்மை, உள்ளூர் உணவு நமக்கு வேண்டியதை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறது. அதாவது சொல்லுவாங்க, ஆப்பிள் என்னோட ஃப்ரூட் கிடையாது, மாம்பழம் காஷ்மீரோட ஃப்ரூட் கிடையாது, எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பழங்கள் விளைகின்றனவோ அவை யாவும் அந்த பகுதி மக்களுக்கு உணவல்ல மருந்து அப்படின்னா. எந்த சீசன்ல என்ன பழம் உங்களுக்கு கிடைக்குதோ அவை மருந்து, உணவல்ல. மாம்பழத்தை சொல்லி ஒருத்தர் சொன்னார், சார் மாம்பழம் சூடாச்சே வெயில் காலத்தில், மாம்பழம் உனக்கு மருந்து, உஷ்ணே உஷ்ணேக்கு சாந்தி அப்படின்னா, உஷ்ணமான பொருள் உஷ்ணமான நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலே அது உனக்கு மருந்து அப்படிங்கிறான். ஸோ என்னென்ன அங்கே இங்கே கிடைக்குதோ அதைகளெல்லாம் விளைவித்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய தலையாய கருத்தாக இருந்தது. இப்போ ஜதாம் அப்படிங்கிறது இது ஒரு ஒரு சின்ன, இவர்களெல்லாம் வந்து தனிப்பட்ட மனிதர்கள் தங்களோட வாழ்வையை அர்ப்பணித்து இந்த விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டா போனாங்க. அவர் வந்து தென்கொரியாவில் உள்ளவர், நீங்களே செய்யுங்கள், உங்களுக்கு வேண்டியதை நீங்களே செய்யலாம் அப்படின்னாரு. குறைந்த செலவில் எப்படி ஒரு இயற்கை வேளாண்மை பண்ணி லாபகரமாக செய்வது அப்படிங்கிறது ஒரு புக் எழுதியிருக்கார், ஜதாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அக்ரிகல்ச்சருக்கு, அது படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் யாராருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ படிக்கலாம். அதில் அவர் என்னென்ன சொல்கிறார் பாருங்களேன், லிக்விட் ஃபர்டிலைசர், மைக்ரோபியல் சொல்யூஷன், நேச்சுரல் பெஸ்டிசைட், இதெல்லாம் அப்படியே சொல்கிறாரு. எளிதானவை செய்கிறது ரொம்ப எளிது, ரொம்ப காஸ்ட்லாம் ஆகாது. யாருக்கும் விருப்பம்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இவைகளை அனைத்தும் நீங்கள் படித்து எது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரைட்டாக தப்பா அதெல்லாம் குழப்ப வேண்டாம். எது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல கருத்து இருக்கும், அவற்றை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். இந்த இப்போ வந்து ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னு வந்துட்டு இருக்குது, இதுவும் வந்து இனி சிம்பிளிஃபைடு ஃபார்ம், சிலர் இதை ஏற்றுக்கிட்டாங்க சிலர் இதை ஏற்றுக்கலை. இதில் சொல்லப்படுவதெல்லாம் விஞ்ஞான கருத்துக்கள் அங்கங்கே பரவி கிடக்கின்றன, விஞ்ஞான கருத்துக்கள், மீளுருவாக்கம், ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னுவாங்க. இது எல்லாமே சொல்லப்படுகிறது. என்ன நமக்கு விவசாயத்தில், இயற்கை விவசாயத்தில் நம்ம செய்யணும் அப்படின்னா, ரசாயன உரம் இல்லாத விவசாயமாக இருக்கணும், ரசாயன பூச்சிக்கொல்லி. நிறைய பேர் வந்து பூச்சி மருந்துன்னுவாங்க, அது மருந்தல்ல, மனிதனுக்கே கெடுதி விளைவிக்கக்கூடிய கொல்லி, அது வந்து நமக்கு நம்மளை கொல்லக்கூடிய ஒரு மருந்து. அதனால் அதனால் வந்து பூச்சி கொல்லின்னு தான் சொல்லுமே, பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க சிலர், அப்படி சொல்லாதீங்கன்னு வாங்க. அதே மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லிகள், நோய்க்கொல்லிகள், ரசாயன வளர்ச்சி ஊக்கிகள், மரபணு மாற்றப்பட்டது. இந்த மரபணு மாற்றப்பட்டதில் ஒரு முக்கியமானது என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு பழகிட்டு அந்த மரபணு மாற்றப்பட்ட செடி ஒரு நோய்க்கோ இல்லை பூச்சியோ தாக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சமுதாயமே போயிடும், அதுக்கு அடுத்த மாற்று இருக்காது. நம்மகிட்ட எந்த நம்மளுடைய பாரம்பரிய விதைகளெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதனால தான் அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை பயன்படுத்துவது கொஞ்சம் யோசித்து செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை செஞ்சு ஆரம்பித்து இப்போ காட்டனில் ஒரே காட்டன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க.

இல்லை அது பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியே போயிடும். அதனால தான் இதை வந்து ரொம்ப பெருசாக ஊக்குவிப்பதில்லை, இதுகள்லாம் வேண்டாம் என்று இயற்கை விவசாயத்திலே சொல்லப்படுகின்றன.

0: தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இப்ப என்ன வேணும்? உயிர் உரங்கள், பசுந்தாள் உரம், பசுந்தலை உரம், மக்கிய இயற்கை உரம், பஞ்சகாவியம், பயிர் சுழற்சி, உயிரியல் முறையில் பூச்சிக்கட்டு நோய் கட்டுப்படுத்துதல், அதே மாதிரி சொல்றது, இது எல்லாம் ஒரு இயற்கை விவசாயி எம்ப்ரேஸ் பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள், இதெல்லாம் அவருக்கு வேண்டும். இதை பின்பற்றும் போது எளிதாக விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். இப்போ இந்தியாவில் 5 அமைப்புகள் இருக்கின்றன. காசியாபாத்தில் இருக்கிறதா லீட் சென்டர் இயற்கை விவசாயத்திற்கென்றே ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கானிக், அதாவது வந்து நம்மாழ்வார் அவர்கள் பேரிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி இந்தியாவில் கிட்டத்தட்ட 5 நிறுவனங்கள் செயல்படுகிறது. சவுத் இந்தியாவில் பெங்களூரில் இந்த மாதிரி இயற்கை வேளாண்மைக்காக வேண்டி ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு நடுவண் அரசால் பின்பற்றப்பட்டு வருகிறது, அதாவது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்போ தென்னைக்குள்ள போயிடலாம். தென்னை அப்படிங்கிறது ஒரு நீண்டகால பயிர், பெரனியல் கிராப் அப்படின்வாங்க. 60-70 வருஷம் வரைக்கும் வச்சுருக்காங்க. இப்போல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி 60-70 வருஷம் வரைக்கும் 80 வருஷ தோப்புகள்லாம் இருக்குது. இந்த தென்னையில் ஒரு ஏக்கரில், இது ரிப்பீட் தான், இருந்தாலும் கொஞ்சம் கொண்டு ரிப்பீட் பண்ண வேண்டியது வழி இல்லை, 43,560 சதுரடி பரப்பளவு மொத்தம். இதில் 70 தென்னை இருக்கிறது. இந்த 70 தென்னை ஆக்குப்பை பண்ணியிருக்க இடம் வெறும் 20%. இப்போ 113 சதுரடி தான் ஒரு தென்னை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,913 சதுரடி தான் தென்னை மரம் அந்த 1 ஏக்கர் நிலத்தில் இருக்கு. மீதி இருக்கிற 80% நிலம் சும்மா தான் இருக்கு. இந்த சும்மா இருக்கிறதுல ஏதாவது ஒன்று செஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஏன் இப்போ வந்து இதுவரைக்கும் யோசிக்காமல் இப்போ வந்துட்டோம்னா, ஒரு தென்னை மரத்துக்குள்ள ஏகப்பட்ட நோய்கள், பூச்சிகள், வைரஸ் அது இதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியாத வைரஸ்லாம் இருக்கு. சில வைரஸ் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, அப்படிப்பட்ட வைரஸ்லாம் இருக்கு. அப்போ ஒரு பயிர் சாகுபடி, ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க மோனோகல்ச்சர் அப்படிங்கிறது, எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனையோடு முடிஞ்சு போயிடணும். மோனோகல்ச்சர், ஒன்றை நம்பி இருப்பது. இன்னைக்கு இங்கே வந்திருக்க நிறைய விவசாயிகளே விவசாயத்தை மட்டும் நம்பி இல்லை. முன்னாடி விவசாயம் ஒரு பிரைமரி ஜாபாக இருந்தது, இன்றைக்கு அந்த விவசாயம் செகண்டரி ஜாபாக போயிடுச்சு, சிலருக்கு ட்ரெஷரி ஜாபாக போச்சு. என்ன காரணம் என்ன, இதில் வருமானம் வருமா வராதா அப்படிங்கிற நம்பிக்கை இழந்ததுனால பிரைமரி ஜாபாக இருந்து செகண்டரி ஜாபாக போச்சு. இப்போ அப்போ தொடர்ந்து வருமானம் வரணும் அப்படின்னா ஒன்று மட்டும் இருந்தால் போதாது. இப்போ நான் சொன்னேன், பல நோய்கள் பூச்சி வந்துட்டு இருக்கிறதுனால பொள்ளாச்சி ஏரியாவிலெல்லாம் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. நிறையா பேர் தென்னமரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே சந்தோஷமாக இல்லை. ஏனென்றால் ஏதாவது ஒரு நோயோ பூச்சியோ பிரகோஸ் ஒயிட்லையோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி வந்து வர ஒரு காலத்தில் இதை வச்சுக்குவா இல்லை வேறு பயிர் போவா நாங்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலையிலே தென்னைக்குள்ள ஒரு வனம் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் எளிதாக கடந்து விடலாம். இதில் என்ன ஒன்றே ஒன்று, ஒரு பாயிண்ட் பாருங்களேன். இப்போ ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போயிடுறேன். ஒரு பூச்சி ஒரு செடியை நோக்கி வருவதற்கு அந்த செடி விடும் வாலட்டைல் கெமிக்கல் தான் காரணம். இப்போ நம்ம நீங்கள் கடந்து போகிறீங்க, ஒரு ஹோட்டலில் கடந்து போகிறீங்க, ஒரு பிரியாணி வாடை வருதுன்னு வச்சிங்களேன், மூக்கில் தொலைச்சோடனே சாப்பிடணும்னு ஆசை வரும். எல்லா பூச்சிகளும்

இந்த மனத்தை கொண்டுதான் செடிகளை நோக்கி பயணப்படுகிறது. இப்போ தென்னை மரத்துக்குள்ள ஒரு மனத்தை உருவாக்கிட்டேன்னு வச்சிங்களேன், என்ன மனம் வருதுன்னே தெரியாது, பூச்சியை குழப்பிடலாம். அதனால ஒரு பயிர் சாகுபடி பண்ணுவதற்கு பதிலாக பல பயிர் சாகுபடி பண்ணீங்கன்னா பூச்சியே குழம்பிடும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கீழே இருக்கிற தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அடியில் இருக்கக்கூடிய தென்னை மரத்துக்கு கீழே இருக்க தண்ணீர், பகல் நேரத்தில் தென்னை மரம் தனக்கு வேண்டிய தண்ணீரை எடுத்து வெளியிடும், ராத்திரி எடுக்கக்கூடிய தண்ணீரை மேல் பகுதியிலே அப்படி நிலைநிறுத்தும், மற்ற செடிகள் ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கும். ஆக எல்லா மரப்பயிர்களும் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பதே இல்லை. அதுதான் இதில் இருக்க ஒரு பெரிய பாயிண்ட். பக்கத்தில் இருக்க எல்லா செடிகளுக்கும் அந்த தண்ணீரை பங்கிட்டு வருவதனால நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், சார் திருப்பி நாலு செடி வச்சுட்டுனா தண்ணி பத்தாதே? தண்ணி போதும், இருக்கிற தண்ணியே போதும். ஒரு மரத்துக்கு 40 லிட்டர் 50 லிட்டர் வேணும் சொட்டு நீர் பாசனத்தில். இல்லைன்னா நீங்கள் இரவையா போட்டு விட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட 140 லிட்டர் வரைக்கும் வேண்டியிருக்கும். நீங்கள் சொட்டு நீர் போட்டு மொத்தமாக சேச்சுரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மரத்துக்கு இழுக்கக்கூடிய தண்ணீரை ஏனைய பயிர்கள் பயன்படுத்திக் கொள்ளும். இப்போ நான் என்ன சொன்னேன், இடம் வந்து 20% தான் யூஸ் ஆகுது, 80% சும்மா இருக்குது. இந்த சும்மா இருக்கிற படத்தில் நீங்கள் வனமாக மாற்றலாம். இதை பாருங்களேன், இந்த நான் முதல் சொல்கிறது 1/5 தான் இது இருக்குது, நம்ம அதுக்கு தான் களை எடுக்கிறோம், அதுதான் தண்ணி விடுறோம், அதுக்கு தான் உரம் போடுறோம், எல்லாமே போடுறோம். ஆனால் பயன்படுத்தக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் வெறும் 20% தான். ஸோ உங்களை எல்லாம் சந்தித்து இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்து தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேயர்கள், இதுவரை தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள் வழங்கிய விளக்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை இரவு 7:30 மணிக்கு நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர், இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தொடங்கினார். சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது அரசுமுறை பயணம் இது என்று கூறிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ், இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சுயதொழில் தொடங்க தேவையான உபகரணங்களை அரசு வழங்கும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை

0: அளிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என்றும் காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும் இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின்
1: Prime Minister

கேட்ட பாடல் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் ஜெயச்சந்திரன் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் மு மேத்தா. நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் தினமும் காலை மணி 6:55-க்கு சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளையக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இதம் ரிதம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் என் தங்கை கல்யாணி திரைப்படத்திற்காக டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது.

மனை மனை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் நா காமராஜன். நெருளி நாளை பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இவரை சந்திப்போம். கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகரன் அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம இதம் ரிதம் நிகழ்ச்சியில கேட்டிருக்கக்கூடிய இந்த அருமையான பாடல்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் மூலமா சொல்லுங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திற்காக இளையராஜாவுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நேரம் 8:31 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் இதம் ரிதம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில கேட்ட பாடல் காதல் தெய்வதை திரைப்படத்திற்காக இளையராஜாவுடைய இசையில SP பாலசுப்ரமணியம் KS சித்ரா பாடியது. நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டுதல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நேரம் நல்லா இருக்கு திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில KJ ஏசுதாஸ் KS சித்ரா பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன்.

தளபதி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். இளையராஜாவோட இசையில கே ஜே ஏசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. நேர்களே, நாளை மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் மேடை பாடகர் கோவை கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இதம் ரிதம் நிகழ்ச்சியில இனிமையான பாடல்களோடு பயணிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அமராவதி திரைப்படத்திற்காக பாலபாரதியுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து.

மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். இளையராஜாவுடைய செல்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், மின்மினி உமாரமணன் பாடியது பாடலாசிரியர் வாலி. நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் தினமும் காலை மணி 8:50-க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இதம் ரிதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ஊமை விழிகள் திரைப்படத்திற்காக மனோஜ் கியானுடைய இசையில எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா பாடியது பாடலாசிரியர் ஆபா வாணன்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது வரைக்கும் கேட்டு ரசிச்சோம். இது இதம் ரிதம் நிகழ்ச்சியில நிறைவான பாடலா 6 to 60 வரை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். இளையராஜாவுடைய இசையில SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் பஞ்சருணாச்சலம். இன்னைக்கு கேட்ட பாடல்கள்ல ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேர்கள் பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருந்தீங்க. என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் எழுத்துக்கள் அதாவது முதல் வார்த்தைகள் வந்து இரண்டு பாடல்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றது தாங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது வரைக்கும் கேட்டு ரசிச்சோம் இதம் ரிதம். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து. நன்றி நேர்கள்.

நேயர்கள் கேட்ட பாடல் எங்க வீட்டு பெண் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். காதல் வயப்பட்ட இரு ஜோடிகள். காதலி எங்கு சென்றாலும் கூடவே வருவேன் என்று கூறும் காதலனுக்கு பச்சை கொடி காட்டுகிறார் காதலி.

கேட்ட பாடல். இதய கமலம் திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. காலையில் வந்தவன் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தான் என காதலியும், மாலையில் வந்தவள் கையை அணைத்தாள் என காதலனும் மாறி மாறி தங்களது எண்ண அலைகளை சிந்திக்கிறாங்க. கேட்போமா?

நேயர்கள் கேட்ட பாடல் இரவும் பகலும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது, இசை டி ஆர் பாப்பா, பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு. காளையர்களை வட்டமிடக்கூடிய ஒரு சேலை, தன்னோட காதலி உடுத்திருந்த உடுப்பை வைத்து காதலை வர்ணிக்கிறாரு காதலன். பதிலுக்கு காதலியும் மை போட்டு மயிலிட்டு காதலன் வாங்கி தந்தது என சொல்கிறாங்க. கேட்கலாமா?

அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நடிப்பு எஸ் ஏ தர்மநாதன், எம் ராமலிங்கம், எஸ் சசிகுமார், தீபம் வரஜா சந்திரகாந்த், எஸ் முருகையன், சோபனா சத்யநாராயணன் ஆகியோர். அப்பாவின் நடிப்பு நாடகம்.

0: ஆடாடா என்ன முடி என்ன முடி. அம்மா அம்மா அம்மா அம்மா,
1: ஏண்டா பாபு இப்படி கத்துற, என்ன வேணும்?
0: ஒரு கையில கண்ணாடி ஒரு கையில சீப்பு, எப்படிமா தலை செய்ய முடியும்? இந்த கண்ணாடி கொஞ்சம் பிடிங்க.
1: இதுக்கா இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? அடுப்படையில இருந்து நான் என்னவோ ஏதோ ஒன்னு பதறி அடிச்சுட்டு வரேன்.
0: ஆடாடாடாடா தோணா தோணு பேசாம முதல்ல கண்ணாடி எப்படிங்க? மேல இன்னும் கொஞ்சம் கீழே, சூப்பர் முடி, அப்படி எப்படிங்க?
1: ஆமா ஆமா, ஒரே இடத்துல நின்னு தலை சீவினாலே முடிப்படியாது, இதுல ஆடிக்கிட்டே சீவினா எப்படிடா?
0: அதான் அதான் பாபு, அதான் மத்தவங்களால முடியாதது இந்த பாபு செஞ்சு காட்டுவான். கண்ணாடிய ஒழுங்கா பிடிங்க.
1: நான் ஒழுங்கா தான் பிடிக்கிறேன், நீ இந்த ஒழுங்கு இல்லாம ஆடிக்கிட்டே இருக்க. ஆமா, உனக்கு காலேஜுக்கு நேரமா இல்லையா?
0: எப்ப காலேஜுக்கு போகணும்னு எனக்கு தெரியுமே.
1: நீ எப்ப வேணா போ, முதல்ல இந்த கண்ணாடி எப்படி உள்ள, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. பாத்து பாத்து, நீ சீவுற சீவுல முடியெல்லாம் சீப்போட வந்துட போகுது. ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன்.
0: தெரியலன்னா ஏன் கேக்குறீங்க?
1: அது இல்லடா, முனிவர் ஆட்டம் இப்படி முடிய வளர்த்து வச்சிருக்கியே, உனக்கு சங்கடமா இல்ல? ஒரு காதுல மட்டும் தொங்கடா மாட்டின் இருக்கியே, நாலு பேரு பார்த்து கிண்டலா சிரிக்கிறப்போ உனக்கு வெக்கமா இல்ல?
0: ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என் ஹேர் ஸ்டைல குத்தி காட்டி பேசுறேன்னா உங்களுக்கு தலை வெடிச்சிடுமே. லாங் ஹேர், காதல வளையும், தோலா தோலனு சட்டை, இப்ப இதுதான் ஐயனப்பு.
1: அது என்னடா ஐயனப்பு?
0: ஐயனப்புனா இன்டர்நேஷனல் ஃபேஷன்.
1: அப்படின்னா
0: வில்லேஜ்ல இருந்து உங்களை டவுனுக்கு கொண்டு வந்ததே பெரிய சாதனை. ஃபேஷனை பத்தி உங்ககிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாய்க்குளமே உங்களை கூப்பிட்டது தப்புதான். கண்ணாடியை கொடுத்துட்டு உள்ள போறீங்களா?
1: பேசுவடா பேசுவ, எனக்கு நாகரிகம் தெரியாம இருக்கலாம், உன்ன பத்தி எல்லாரும் என்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா?
0: ஆமாமாமா, ஒரு பசுநாதியான பையனை பெத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தானே சொல்லிருக்காங்க.
1: அப்படி வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நல்லா கேட்டுக்க, உன் மவனை டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டு, பாக்குறதுக்கு ரெண்டு கட்டானா தெரியறான்னு சொல்றாங்க.
0: இன்சல்ட் இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். யாரெல்லாம் அப்படி சொன்னாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க, கோர்ட்ல கேஸ் போட்டு நஷ்டம் ஈடுவாங்கறேன்.
2: மகனே, உனக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம்? ஒழுங்கா கிராப் வெட்டிக்க. உங்க அம்மாவுக்கு சௌரி முடி கிடைச்ச மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கு பையனா லட்சணமாவும் தெரியவேன். அதுவும் இல்லாம
0: போது நிறுத்துங்க, கிராப் வெட்டிக்கிறதுக்கு நான் ஒன்னும் இழிச்சவன் இல்ல. இந்த ஹேர் ஸ்டைலுக்காக என்ன எத்தனை பேரும் சுத்தி சுத்தி வராங்க தெரியுமா?
2: என்னது, ஜூல இருக்கிற மிருகங்களையும் பைத்தியக்காரனையும் தான் சுத்தி சுத்தி பாப்பாங்க, உன்னையும் பாக்குறாங்க.
0: பெத்த மகனை பார்த்து ஒரு தகப்பன் பேசுற பேச்சா இது? நான் 2100 நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க 1100 ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. அடி நோட்டீஸ் பாயிண்ட், யார் என்ன சொன்னாலும் நான் இந்த காலத்து நாகரிகப்படி தான் இருப்பேன். என் சுதந்திரத்துல தலையறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது.
1: எங்க இவன் இப்படி பண்றானே, நிஜமாவே இதுதான் நாகரிகமோ?
2: எல்லாம் மீடியாவை பார்த்து கத்துக்கிட்டதுதான். மேடையில மேல்நாட்டு இசையில பாடி ஆடுறவங்க ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கவர்றதுக்காக இப்படி எல்லாம் ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிறது உண்டு. அது கூட அந்த மேடையோட சரி. அத பார்த்துட்டு இவனுங்க இது மாதிரி தெருவில் அலைய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நம்ம பாபு பையன் மாட்டிக்கிட்டதுதான் எனக்கு கவலையா இருக்கு.
1: அப்ப இப்படியே அவன் இஷ்டத்துக்கு விட்டுறதா?
2: விட்டுருவனா? நான் யாரு? கோபாலன் மகன் மாலி.
1: கோ மாலின்னு சுருக்கமா சொல்லுங்க.
2: எப்படி சொன்னாலும் அது நான் தான்.
1: ரொம்ப பெருமைதான். இப்ப என்ன பண்ண போறீங்க?
2: பாபுவை திருத்தறதுக்கு அருமையான ஒரு வழி வச்சிருக்கேன்.
1: என்ன வழி?
2: தெரிஞ்ச இந்நேரம் செஞ்சிருக்க மாட்டேனா? அந்த வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்க. இது மாதிரி சிக்கலுக்கு யோசனை சொல்றதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கா, பேரு குண்டு குணசேகரன்.
1: என்னது, குண்டு குணசேகரனா?
2: ஆமா, ஒல்லியா வளர்த்தியா இருப்பா. சென்னையில இருந்து எங்க ஆபீஸுக்கு ரீசெண்டா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான்.
1: ஒல்லியா இருக்கிறவருக்கு எப்படி இங்க குண்டுன்னு பேர் வந்துச்சு?
2: அவன் சொந்த ஊரு குண்டூரு.
1: அப்படியா?
2: என்ன நொப்படியா? இப்ப அவன் பேரா முக்கியம், அவன் கொடுக்கற யோசனை தான் முக்கியம். இப்பவே அவனோட பேசி பாபுவை திருத்தறதுக்கு ஒரு வழி பண்றேன். இப்ப நான் வர்றேன்.
1: சரிங்க.
3: என்ன மாலி, ரொம்ப அவசரமா வர சொன்னியாமே, என்ன விஷயம்?
2: குணசேகர், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்.
3: முக்கியமான விஷயம் தானே, பேசிடுவோம். என்னன்னு சொல்லு. என்ன, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, எப்பவும் கலகலன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசுவ, இன்னைக்கு என்ன ஆச்சு? விஷயத்தை சொல்லு மாலி.
2: சொல்றேன் சொல்றேன். ஆமா,

0: நீ போட்டிருக்கிற சட்டை ரொம்ப நல்லா இருக்க, எங்க வாங்கின?
1: இந்த சட்டை ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கே இப்பதான் தெரியுது.
0: இல்ல அது இல்ல, என் பையனை பத்தி உங்ககிட்ட பேசணும்.
1: அதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? நிறைய பேசுவோம். உன் பையனுக்கு என்ன, ராஜா வட்டம் இருக்கான். உனக்கு ஒரே புள்ள, செல்லம் கொடுத்து வேற வளர்க்கற, காலேஜ்ல படிக்கிறான். அவன் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துடுற. 3 மாசத்துக்கு முன்னால ஆபீஸ்ல லோன் போட்டு புது மோட்டர் பைக் வாங்கி கொடுத்த.
0: அதுதான் இப்ப தப்பா போச்சு.
1: என்ன, மோட்டர் பைக் இப்ப ஓட மாட்டேங்குதா?
0: அது நல்லாதான் ஓடுது, இவன் ஓட்டம் தான் சரியில்லை.
1: ஏன், காலை நுண்டிக்கிட்டு ஓடுறானா?
0: என்னப்பா நீ, நான் நொந்து போய் பேசிட்டு இருக்கிற, நீ தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற.
1: மனசு விட்டு சிரிச்சா கொஞ்ச நேரம் கவலைய மறக்கலான்னுதான். சரி சரி, விஷயத்த சொல்லு.
0: குணசேகர், உனக்கு எத்தனை பசங்க?
1: 4 பசங்க.
0: 4 பசங்களும் எப்படி?
1: என்ன இது, சிவபெருமானு கிட்ட தர்மி கேட்டது மாதிரி என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க.
0: நீ பதில் மட்டும் சொல்லு, உன் பசங்க எப்படி?
1: எப்படின்னா, சுருக்கமா சொன்னா, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க.
0: ஆனா என் பையன் நான் கிழிக்கிற கோட்டையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கானே.
1: அவ்வளவுதானே, கோடு போடுறத நிறுத்து.
0: என்னவோ சோறு போடுறத நிறுத்திங்கிற மாதிரி சொல்ற.
1: உன் பையன் எது செஞ்சாலும் நீ அதுல குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன்.
0: அப்போ தப்பு பண்ண அதை கண்டிக்க வேண்டாமா?
1: மாலி, உனக்கு தெரியாத விஷயம் இல்ல, இளைஞர்கள் திசை மாறுற பருவமே 15 லிருந்து 20 வரையிலும் தான். நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்களால இனம் கண்டுபிடிக்க முடியாத பருவம் அது. அந்த நேரத்துலதான் பக்குவமா நல்ல வழியில அவங்க சிந்தனைய திருப்பி விடணும். அந்த வயசுலதான் நிறைய நண்பர்கள் சேர்வாங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத நேரம் அது. எதையாவது செய்யணுங்கிற வேகம் இருக்கும், அதுக்கு பின்னால விவேகம் இருக்கான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த நேரத்துல அவங்க கிட்ட போய் இதை செய்ய அதை செய்யாதேன்னு கட்டுப்பாடு விதிக்க கூடாது. ஏன்னா அவங்க சுதந்திரத்துல நாம தலையிடுறதா தப்பு கணக்கு போட்டுருவாங்க.
0: அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு விட்டுறணும்ன்றியா?
1: இல்ல இல்ல இல்ல, அவனோட நீயும் ஒரு நண்பனா மாறணும். அப்பத்தான் அவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவன் வாயாலேயே உன் காதுக்கு வரும். நல்ல நண்பன்ங்கிற முறையில நீ சொல்றத ஒரு புத்திமதியா இல்லாம ஆலோசனையா அவன் ஏத்துக்குவான்.
0: இல்ல குணா, நீ சொல்ற லெவலை எல்லாம் அவன் தாண்டி போயிட்டு இருக்கான். நேரம் கெட்ட நேரத்துல ராத்திரி 12 மணி 1 மணின்னு வீட்டுக்கு வர்றான். காலேஜ்ல தகராறு ஸ்ட்ரைக்குன்னா அந்த கூட்டத்துல இவனும் ஒருத்தனா இருக்கான். இப்ப புதுசா கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொம்பளையாட்டம் முடிய வளர்த்திக்கிட்டு கோமாளி மாதிரி தெரியறான். ஓ மகன் இப்படி தெரியறா, கண்டிச்சு வைக்க கூடாதா அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஒரு பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அது இப்படி இருக்குதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: அவ்வளவுதான் மாலி, இதுவரையிலும் உன் பையன் விஷயத்துல தலையிட வேணாம்னு தான் நான் நினைச்சேன். என் பெரிய பையன் கூட ஆரம்பத்துல இப்படித்தான் இருந்தான். நான் ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், சரியாயிட்டான். அதே ட்ரீட்மெண்ட் உன் பையனுக்கு கொடுத்துருவோம்.
0: என்ன பையனை திருத்த முடியும்?
1: முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். என்ன முழிக்கிற, பையன் உன் வழிக்கு வரலன்னா நீ அவன் வழியில சேர்ந்துரு.
0: என்னது
1: புரியலையா? அட காத கொண்டாயா இப்படி? அவ்வளவுதான்.
0: சரி சரி.
2: எங்க
3: அப்பாவும் இருக்காரு, செமஸ்டர் மார்க்க பார்த்துட்டு குதி குதிரை குதிக்கிறாரா? அது மட்டும் இல்ல, படிக்க இஷ்டம் தான் இரு, இல்ல வீட்டை விட்டு வெளியே போடான்னு விரட்டுறாரு.
2: அப்புறம்
3: குமார், அவர் விரட்டினது கூட எனக்கு பெருசா படலடா. எழுத்த விட்டு ரேகா இல்ல ரேகா, அத வேடிக்கை பார்த்துட்டு நக்கலா சிரிக்கிறாரா? அதைத்தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. டேய், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
2: என்ன, ஒழுங்கா படிச்சு நிறைய மார்க் வாங்க போறியா?
3: ஏன்டா இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பேசுற? அதுலடா, தெருவுல நிக்க வச்சு அந்த ரேகாவ நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க போறேன்.
2: அதான பார்த்தேன், திருந்திட்டியோனு பயந்தே போயிட்டேன்டா. ஏய் ஜாக்கிரதையா இரு, ரேகாவை மிரட்டி ஈவ் டீசிங் கேஸ்ல மாட்டிக்காத, போலீஸ் கெடுபிடி ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க அப்பாவது வெளியே போடாங்கிறாரு. எங்க அப்பா வெளியே போன காலை உடைச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு.
3: இதையெல்லாம் பார்க்கும் போது பாபுவோட அப்பாவை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு.
2: சரி சரி, அதை விடு, போன வாரம் பாபு புதுசா

0: தான் பாத்தியா, ஒரு பக்கம் ஆஃப் ஹேண்ட் இன்னொரு பக்கம் ஃபுல் ஹேண்ட்.
1: அவனை பார்த்தது எனக்கு சிரிப்பு தாக்கல. எங்க கோவிச்சுக்க போறாருன்னு பயந்துகிட்டே சிரிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள போச்சுடா.
0: இதுல என்ன வேடிக்கை என்ன, இது மாதிரி நீர் தச்சு போட்டுக்கலான்னு எனக்கு ஆலோசனை வேற சொல்றான்டா. அந்த கோலத்தோட நான் மட்டும் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு வச்சுக்க, எங்க அப்பா காலம் மட்டும் இல்ல கையையும் சேர்த்து வெட்டிடுவாரு.
1: அப்புறம் எங்க ஆப்பு கேண்டும் புல் கேண்டும் நோ ஹேண்டு தான்.
0: டேய் ராஜா அப்பு வரண்டா, சிரிக்காத. கண்ணாடி தொப்பி இதுல டான்ஸ் வேற.
1: பாபு என்னடா இது, தெருவுல எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நீ இவ்வளவு லேட்டா வர்ற?
2: அதுதான்டா பாபு, நான் லேட்டா வந்தா தான் என் அருமை உங்களுக்கு புரியும்.
1: பாபு என்னடா இது, புதுசா சிகரெட்டும் கையுமா வந்து நிக்கிற, எப்ப இருந்தா இந்த பழக்கம்?
2: நேத்து சீடியில ஒரு ஆல்பம் பார்த்தேனே, அதுல இருந்துதான்.
0: என்ன ஆல்பம் பார்த்தேன்?
2: பாப் மியூசிக் பாடகர் சைக்கிள் சாம்சன் புதுசா ஃபயர்னு ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு.
0: நான் கூட பார்த்தேன். புகை பழக்கத்தினால கேன்சர் வர்றத பத்தி ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போட்ட ஆல்பம் அது.
2: கரெக்ட். அதுல சைக்கிள் சாம்சன் ஒரு இடத்துல ஸ்டைலா சிகரெட்டை வரல வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் மூமெண்ட் கொடுப்பாரு பாரு. நான் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அத பார்த்து தாண்டா இந்த சிகரெட் ஸ்டைல நான்
0: கத்துக்கிட்டேன். சிகரெட் பழக்கத்தை விடணுங்கிறதுக்காக அவரு ஆல்பம் போட்டிருக்காரு. நீ என்னடா, அவர் எதை செய்யக்கூடாதுங்கிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு நிக்கிறிய, என்னடா பாபு இது?
1: சைக்கிள் சாம்சனோட பேரையே கெடுத்துடுவான் போல இருக்கு.
2: ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். என்னங்கடா திடீர்னு ஃபாதர் ரேஞ்சில அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எது ஸ்டைல் பட்டாலும் அதை யார் எந்த ரூபத்துல செஞ்சாலும் உடனே பிக்கப் பண்ணிடுவேன். இதெல்லாம் பண்றீங்க? உங்களுக்கும் சேர்த்து ஒரு பாக்கெட் வாங்கி வந்தேன். இனிமே கூட்டு கச்சேரி கிடையாது, தனி ஆவர்தனம் தான்.
0: டேய் டேய் பாபு, கோவிச்சுக்காத பாபு, நாங்க பேருனது தப்புதான்.
2: அதானே பார்த்தேன்,
0: எதை செஞ்சாலும் நம்ம மூணு பேரும் சேர்ந்து தான் செய்யணும்னு நாம ஏற்கனவே சபதம் செஞ்சிருக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் வேணாம். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தம் அடிப்போம். கம் ஆன்.
3: ஹலோ ஹலோ,
4: யாரு யாரு நீங்க? என்ன இது, கேட்காம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க?
3: என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் யார கேட்கணும்?
4: என்னது, உங்க வீடா? இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நீங்க நீங்க வந்து?
3: நானே தான், சாட்சாத்வம் புருஷ திருவாளர் கோ மாலி.
4: என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீளமான தலைமுடி, தொள தொள சட்டை, ஜீன்ஸ் பேண்ட் வேற, கூலிங் கிளாஸ், மார்வேட போட்டு ஏதாவது கலந்துக்க போறீங்களா?
3: இந்த ஜடாமுடி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு.
4: சகிக்கல.
3: வெற்றி, எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி.
4: இதுல உங்களுக்கு என்ன வெற்றி?
3: இந்த கோலத்துல மத்தவங்க என்ன பார்த்து மூஞ்ச சுழிக்கணும், அதுலதான் என்னோட லட்சியமே அடங்கி இருக்கு.
4: கன்றாவி, ஏன் தான் உங்க புத்தி இப்படி போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. பையனை திருத்துறேன் பையனை திருத்துறேன் சொல்லிட்டு இப்ப உங்களை திருத்துறதுக்கு ஒரு ஆளு வரணும் போல இருக்க. முதல்ல அந்த ஜடாமுடிய கட்டி தூக்கி எறிங்க. ஒரு வீட்டுல ரெண்டு பைத்தியம் இருந்தா தாங்க முடியாதுங்க.
3: ரெண்டு பைத்தியம்னு உன்னையும் உன் மவனையும் தானே சொல்ற?
4: என்னத, இங்க பாருங்க, இந்த கோலத்துல உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப அழுக அழுகையா வருது. முதல்ல எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எறிங்க.
3: கழட்டி எறியறதுக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? இதுக்கே இப்படி பயந்துட்டியே, இன்னும் என்னவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சின்னதா ஒரு குறுந்தாடி, அத மட்டும் இந்த உதட்டுக்கு கீழ ஒட்ட வச்சேன்னு வச்சுக்க.
4: ராப்பிச்சக்கார மாதிரியே இருக்கும்.
3: கொஞ்சம் கூட ரசனையே இல்ல உனக்கு. நீ நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நான் இளமையா இருக்கேனா?
4: ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்?
3: நிச்சயமா?
4: நிச்சயமா.
3: சத்தியமா?
4: இந்த அல்ப விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அனாவசியமா சத்தியம் கேட்காதீங்க.
3: நான் இளமையா இருக்கிறது உனக்கு அல்ப விஷயமா? உன்னால சத்தியம் பண்ண முடியல. இப்பவே நான் வெளிய போறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சொந்த பந்தத்தை எல்லாம் கேட்டு நான் இளமையா இல்ல முதுமையான்னு முடிவு பண்றேன். நான் வரேன்.
4: என்னங்க என்னங்க, என்னது இப்படியே வெளியில போறாரு?
3: சிங்கப்பூர் சீமையிலே நான் பிறந்து வளர்ந்தேன், பூமியிலே பறந்து பறந்து ஆடி வந்தேன், புதிய ராகம் பாடி வந்தேன். சிங்கப்பூர் லா லா லா லா லா லா லா லா.

0: குமார், அங்க பாரு ஒரு ஆளு வினோதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாட்டும் டான்ஸுமா வந்துட்டு இருக்காரு.
1: ஆமாண்டா ராஜா, என்னமோடா
0: பைத்தியக்காரனோ இல்லடா. எஸ்
1: காலேஜ் காம்பஸ்ல எப்படி அந்த பைத்தியத்தை விட்டாங்க ராஜா? இந்த ஆளு மூஞ்சிய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா.
0: அதானே பார்த்தேன், பைத்தியம்னா உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே.
1: தானே வேண்டாங்கிறத
0: சரி விடு, எனக்கும் தெரிஞ்ச முகமா தான் இருக்கு. ஆஹா, டேய் குமார், என்னடா அது? அந்த ஆளு நம்ம கிட்ட தாண்டா வர்றாரு.
1: ஆமாண்டா, மேல விழுந்து பிராண்டர போறாரா? டேய் ஓடிடலாமா?
0: ஓடினா உட்டுவாரா? பைத்தியக்காரனும் நாயும் ஒண்ணுடா.
1: இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்?
0: எல்லாம் கேள்வி ஞானம் தான். எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்போம். பக்கத்திலேயே வந்துட்டாரு.
2: தம்பிகளா, எப்படி இருக்கீங்க?
1: குசலம் விசாரிக்கிறா இருக்கா?
2: என்ன ஒண்ணு பேச மாட்டேன்றீங்க? தெரிஞ்ச போகமா இருக்க, யாரா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா?
1: ஆமா சார், உங்க குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க.
2: முகம் தெரியுது, குரல் புரியுது, ஆனா நான் யாருன்னு தெரியல. முகம் பார்த்த மாதிரி இருக்கு, குரல் கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா அடையாளம் தெரியல. சக்சஸ், கிரேட் சக்சஸ். டேய் மாலி, நீ எங்கேயோ போயிட்டடா.
0: டேய் குமார், தனியா பேசுறாரா? நிச்சயமா இது அந்த கேஸ் தான். யாரு சார் மாலி?
2: தெரியல, நான் தான் இந்த மாலி.
0: நீங்களே உங்ககிட்ட பேசிக்கிறீங்களா? நாங்கெல்லாம் அடுத்தவங்க கிட்ட தான் பேசுவோம், இப்படி தனியா பேசிக்க மாட்டோம்.
2: தானா பேசிக்கிறது ஒரு தனி கலை, உங்களுக்கு அதெல்லாம் வராதுப்பா.
1: ஆமா ஆமா, பைத்தியங்களுக்கு மட்டும்தான் வரும்.
2: என்ன மனவர,
0: பந்தயம் கட்டினா கூட வராதுன்னு சொல்றான்.
2: அதானே பார்த்த, என் காதுல ஏதோ பைத்தியம்னு கேட்டுச்ச.
0: சார், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே, ஒரே சஸ்பென்ஸா இருக்கு.
2: அவ்வளவுதானே சஸ்பென்ஸ? உடைச்சிடுற இந்த கண்ணாடி தொப்பி ரெண்டு எடுத்துட்ட. இப்ப பாருங்க
0: சார், நெருங்கி வந்துட்டீங்க, ஆனா இந்த ஜடா முடிதான் கொஞ்சம் இடிக்குது.
2: முடி இடிச்ச தள்ளி நில்லுனப்பா.
0: சார், நீங்க பாபுவோட அப்பா இல்ல?
2: இல்லையா, நான் பாபுவோட அப்பாவே தான்.
1: அட பாவமே, என்ன சார் ஆச்சு உங்களுக்கு?
0: எவ்வளவு நாள் சார் இப்படி?
2: புதுசா வந்த சேனல்ல ஒரு ஃபேஷன் பெரேடு பார்த்தேன், மனச பறி கொடுத்துட்டேன், பழசெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த ஸ்டைலுக்கு மாறிட்டேன். இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்டைல் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
1: சார் சார், போதும் சார், இது போதும், இதோட நிறுத்திடுங்க சார்.
0: சார், இந்த அழகான ஜட முடி, குறுந்தாடி, 70mm சைஸ்ல ஒரு கருப்பு கண்ணாடி, அடடடடடடா, எங்கேயோ போயிட்டீங்க சார்.
1: சார், நான் பேச்சுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க சார. எங்க காலேஜிலேயே சூப்பர் ஸ்டைல் பாபுன்னு உங்க பையனை சொல்லுவோம், அவனையே நீங்க தூக்கி சாப்பிட்டீங்க சார்.
2: கேக்க குழு குழுன்னு இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸ பாபு கிட்ட காட்டலான்னு வந்தேன், அவனை காணும். அவன் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஆனா உங்க காலேஜ் பசங்க ஏன் என்னையே முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க? நான் யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தான் பாபுவோட அப்பான்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. வரட்டுமா? டாடா, பை பை.
0: இந்த காலேஜுக்குள்ள தலை நிமிந்து நடந்து வருவான், ஆனா இனிமே தலை குனிவுதான்டா அவனுக்கு. நமக்கு வீட்டுக்குள்ள மட்டும்தான் மரியாதை போச்சு, பாபுவுக்கு எல்லா இடத்துலயும் மரியாதை போயிடுச்சு. பாபு வந்தா அவன் முகத்தை பார்க்க சங்கடமா இருக்கும். வா, நேரத்தோட வீட்டுக்கு போயிடலாம்.
3: போன மனுஷனை இன்னும் காணோம்? எங்க போய் என்ன கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. புதுசா யாரோ வேற கேட்ட திறந்துகிட்டு உள்ள வராங்க. யாரு அது? யாரு?
4: அம்மா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். நீங்க?
4: உங்க கணவர் மாலியோட நண்பர், நாங்க ஒண்ணா வேலை பாக்குறோம்.
3: ஓ, குண்டு குணசேகரன்றது நீங்க தானா?
4: எப்படி அவ்வளவு துல்லியமா சொல்றீங்க
3: நீங்க?

0: இதை பார்த்துதான் சொல்றேன்.
1: சரியா சொன்னீங்க, என் பேருக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லதான். மாலி இருக்காரா?
0: அப்போ நீங்க அவரை பாக்கலையா?
1: பாத்திருந்தா நான் ஏமா இங்க வர்றேன்?
0: உங்ககிட்ட ஐடியா கேட்க வந்தவர் உங்ககிட்ட யோசனை கேட்டிருக்கணுமா இல்லையா?
1: என்கிட்ட யோசனை கேட்கலன்னு யார் சொன்னா?
0: பின்ன சர்க்கஸ் பஃபூன் மாதிரினா வந்து நின்னாரு.
1: அப்படி நிக்க சொல்லி ஐடியா கொடுத்தவனே நான் தான்.
0: என்ன சொல்றீங்க நீங்க?
1: முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்.
0: நாங்க ஊக்க வச்சு கூட முள்ள எடுப்போம்.
1: அட, குண்டூசியால கூட தான் முள்ள எடுக்கலாம். இப்ப அதுவா முக்கியம்? பழமொழியும் அதோட கருத்தும் தான் முக்கியம்.
0: தெரியாம சொல்லிட்டங்க. சரி, இப்ப எதுக்கு அந்த பழமொழி?
1: உங்க மகனை உங்க மகன் தான் திருத்தணும்.
0: எனக்கு ஒரு மகன் தாங்க இருக்கான்.
1: அது தெரியாதா எனக்கு? உங்க மகன் வடிவத்துல உங்க வீட்டுக்காரரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு.
0: அப்ப என்ன ஆகும்?
1: பெருசா ஒன்னும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க லேசா புயல் வீசும், இடி இடிக்கும், கண்ண பறிக்கிற மின்னல் அடிக்கும், கடைசியா சோன்னு மழை பெய்யும்.
2: போச்சு, எல்லாம் போச்சு. காலேஜில் எனக்கு இருந்த மானம், மரியாதை, டிக்னிட்டி எல்லாமே போச்சு.
0: என்னப்பா ஏன் ரொம்ப கோபமா பேசுற?
1: தம்பி கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு.
2: யார் இவரு?
0: உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுப்பா, அவர் கூட வேலை செய்யறாரா?
1: என் பேரு குண்டு குணசேகரன்.
2: அங்கிள், நீங்களே கேளுங்க, இந்த அநியாயத்தை உங்க ஃப்ரெண்ட் எப்படி செய்யலாமா?
1: எப்படின்னு நீ சொல்லவே இல்லையே.
2: குடுகுடுப்பாக்குற மாதிரி ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு, புள்ள பிடிக்கிற மாதிரி காலேஜ்ல நின்னுகிட்டு, நான் தான் பாபுவோட அப்பா, நான் தான் பாபுவோட அப்பான்னு சொல்லி பாட்டு வேற பாடி டான்ஸ் ஆடி கூத்தடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு.
0: பாபு, பாபு, இவர் தான் உங்க அப்பாவுக்கு
1: உற்ற நண்பர்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இப்ப எதுக்கு மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு? பாபு, அப்புறம் என்ன ஆச்சு நீ சொல்லுப்பா.
2: காலேஜுக்குள்ளார நுழையறேன், எல்லா பசங்களும் என்ன பார்த்து சைலண்டா லுக்குறாங்க. ஒரே மயான அமைதி. பசங்க பக்கத்துல போய் காலேஜ்ல பெரிய ஆளுங்க யாராவது இறந்துட்டாங்களான்னு மெதுவா விசாரிச்சேன்.
1: அப்படி ஏதும் நடந்திருந்தா தான் பரவாயில்லையே. ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொல்லி இருப்பாங்களே.
2: கரெக்ட் அங்கிள், பக்கத்துல இருந்த மாதிரி சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: இந்த இடத்துல இப்படி டயலாக் வந்தா தான் சரியா இருக்கும்னு கெஸ் பண்ணேன். அது சரியா கிளிக் ஆயிடுச்சு. நீ மேல சொல்லு.
2: அதுக்கு மேல அவங்க சொன்னத என் வாயால எப்படி அங்கிள் சொல்றது?
1: இதுக்கெல்லாம் டப்பிங் கொடுக்க முடியுமா? நீ ஏன் சொல்லு, நாங்க புரிஞ்சுக்கிறோம்.
0: ஐயோ, அந்த கோலத்தோட காலேஜுக்கே வேற போயிட்டாரா?
2: அதேதான், இனிமே காலேஜ் பக்கம் தலை கட்ட முடியாது. என்ன பார்த்தா பயந்து ஒதுங்கி போறவன் கூட இப்ப நக்கலா சிரிக்கிறான்.
0: ஐயோ, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சேன். சொல்ல சொல்ல கேட்காம போனாரே அந்த மனுஷன்.
2: நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தாரு. இப்படி ஒரு ஐடியாவை எந்த சோமாரி சொல்லி கொடுத்தானே தெரியலையே.
1: நான் கேக்குறேன் தம்பி, அப்பா பண்ண தப்புக்கு அனாவசியமா எதுக்கு நல்ல மனுஷனுங்களை எல்லாம் திட்டுற? நீ என்ன பண்ற? அப்பா வந்ததும் ஏன் இப்படி பண்ணீங்க, என்ன ஏதுன்னு புடி புடின்னு புடி. நானும் உங்க அம்மாவும் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம். சரிதானம்மா?
0: என்ன சரிதானம்மா? நீங்க தொட்டிலையும் ஆட்டிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட்டு.
1: தோ வந்துட்டாரே உங்க அப்பாவே வந்துட்டாரு. பாபு, நீ கோதாவில இறங்கு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
3: நீ எப்ப வந்த?
1: இப்பதான்.
3: இரு, உன்னை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்.
1: தேவையில்ல, எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு.
3: அப்படியா? லலிதா, குணாவுக்கு டீ காபி ஏதாவது கொடுத்தியா?
0: அது ஒண்ணுதான் பாக்கி.
3: பார்த்து கழுத்து சுழிக்க போகுது. பாபு, நீ ஏன் கம்முன்னு நிக்கிற? ஏதாவது பொறி பொறின்னு பொறிஞ்சு தள்ளுவ, ஒரு அமைதியா நிக்கிறியே.
2: டாடி, எங்க காலேஜுக்குள்ளார என்ன அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா நினைச்சுட்டு இருந்தீங்க?
3: ஏன்பா, இப்ப என்ன நடந்து போச்சு?
1: மாலி, என்ன நடந்து போச்சுன்னு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறியே.
3: குணா, என்ன ஆச்சு உனக்கு? நீ தானே என்ன?
1: நான் தான் உன்னை கேக்குறேன். நியாயத்துக்காக யார் வேணாலும் குரல் கொடுக்கலாம், தெரியும்ல? என்ன பாபு சொல்ற?
2: நல்லா கேளுங்க அங்கிள். காலேஜ்ல எனக்கு எப்படி ஒரு இமேஜ் இருந்துச்சு தெரியுமா? சூப்பர் ஸ்டைல் பாபுன்னு யூஜில இருந்து பிஜி வரைக்கும் என்ன எல்லாத்துக்கும் தெரியும்.
1: இத்தனை
2: நாளும் நான் சம்பாதிச்சு வச்சிருந்த புகழை ஒரே நாள்ல உரு தெரியாம பண்ணிட்டாரு அங்கிள். கோமாளியோட மகன் கோமகன் பாபு போறான்னு என் காது படவே பேச ஆரம்பிச்சு.

0: உனக்கு ஒரே இன்சல்டிங்கா இருந்திருக்குமே.
1: கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கிரேட் இன்சல்டிங்.
2: உன்னால அந்த அவமானத்தை தாங்க முடியல. இல்ல, ஒரு நாள் நான் இந்த கோலத்துல போனதுக்கு உனக்கு அவமானம் ஆயிருக்க. நீ தினம் தினம் இதே மாதிரி போறியே, இது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தைகளை உன்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்றிய. உன்னை பத்தி என்கிட்ட வருத்தப்பட்டு மத்தவங்க கேக்குற வார்த்தைகளை என்னால மட்டும் தாங்க முடியுமா? இந்த நீளமான முடி, ஒரு காதுல தொங்கட்டா, இப்படி பொருத்தம் இல்லாத தோற்றத்துல காட்சி கொடுக்கறிய, பொறுப்பு இல்லாத பிள்ளைய பெத்து வச்சிருக்கான் பாருன்னு என்ன நேரடியாவும் மறைமுகமாவும் கேள்வி கேட்கறவங்க முன்னால நான் எப்படி கூனி குறுகி போயிருப்பேன்னு ஒரு நாளாவது நினைச்சு பாத்தியா? பாபு, நாகரிகமா இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. உன் வயசை கடந்து வந்தவன் தான் நானும். உன்னோட சுறுசுறுப்பு, புதுமையா எதையாவது செய்யணுங்கிற ஆர்வம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்கும் ஒரு எல்லை இருக்குப்பா. அந்த எல்லைய தாண்டப்ப எனக்கு கிடைச்ச கோமாளி பட்டம் தான் உனக்கும் கிடைக்கும். என்னை பத்தி நேரடியாவே சொல்லிட்டாங்க. ஆனா உன்னை பத்தி நீ இல்லாத நேரத்துல கேளியா பேசி சிரிக்கிறாங்கப்பா. அத நீ தான் புரிஞ்சுக்காம இருக்கிற. பாபு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி உன்னை தலைகுனிய வைக்கணும்னு நான் நிச்சயமா நினைக்கல. அவமானம்னா என்ன, அது எந்த அளவுக்கு பெத்தவங்க மனசை பாதிக்கும்னு நீ ஃபீல் பண்ணணும்னு தான் இந்த குண ஆங்கிளோட யோசனைப்படி சங்கடத்தோட இந்த வேஷம் போட்டேன். இனிமே உன் சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன். உனக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி நடந்துக்கலாம். பாபு, உனக்கு என்னால ஏற்பட்ட அவமானத்துக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு.
1: டாடி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நாகரிகத்துக்கும் அலங்கோலத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பெரியவங்க நீங்க சொல்ற புத்திமதி எல்லாம் ஏன் சுதந்திரத்துக்கு நீங்க போட்ட தடைன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இனிமே இந்த தப்ப நிச்சயம் நான் பண்ண மாட்டேன்.
0: இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்த்து உங்க அப்பாவை கிண்டல் பண்ண மாட்டாங்க.
3: ஆனா நான் கிண்டல் பண்ணுவேன்
1: அங்கிள்.
3: ஆமா, உங்க அப்பாவின் நடிப்பு சூப்பர்னு.

நேயர்கள் இதுவரை கேட்டது அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நடிப்பு மாலியாக எம் ராமலிங்கம், பாபுவாக பி சசிகுமார், ராஜாவாக தீபம் வரஜா சந்திரகாந்த், லலிதாவாக சோபனா சத்யநாராயணன், குமாராக எஸ் முருகையன், குணசேகரனாக எஸ் ஏ தர்மநாதன். அமைப்பு செண்டாக்காடு எஸ் முருகையன், நரிப்பாடி டி ராஜு. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நிலையத்தில் நேரம் சரியாக 10 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இணைப்போற இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பப்படலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு வியாழக்கிழமை. ஸோ எந்த மாவட்ட நேயர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். எஸ், நீலகிரி மாவட்ட நேயர்களும் கேரள மக்களும் கால் பண்ணி பேசலாம். கேரள நேயர்களாக இருந்தாலும் சரி, நீலகிரி நேயர்களாக இருந்தாலும் சரி, 2316-3112 மற்றும் 2317-0446 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். செல்ஃபோன்லேருந்து கூப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக 0422 கோன் நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் காலத்தை பேசலாம். வணக்கம். கோத்தகிரிலிருந்து கோகிலா, என்ன பாடல் கேட்கலாங்க? நிலவே மலரே படத்திலிருந்து. ஓகே, சோ வாய்ஸ் கேட்கலாம்.

0: 10:06 இணைந்திருக்கவர்களே, மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் கேரள மற்றும் நீலகிரி மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்றவங்களுடைய விருப்பப்படலை சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வகையில் நிகழ்ச்சி இணைப்போம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, என்னோட ஆர்வீர் அன்பு சகோதரர்
0: வணக்கம்.
1: அண்ணனுக்கு இரவு வணக்கம்.
0: இரவு
1: கொஞ்சம் பாருந்து
0: சொல்லுங்க, என்ன படம் கேட்கலாம்?
1: போட்டு மலையூர் மம்மட்டியம் படத்துல
0: ஓகே, ரொம்ப நன்றி.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். பத்து மணி 11 நிமிடத்தில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுகிற இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். 1981 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களது பாடல் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் தான். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2316 3112 மற்றும் 2317046042 கோவை கொண்டான எஸ்டி கோட் நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடலுக்கு விருப்பம் குன்னூர்லேருந்து தர்ஷினி. இவங்க விரும்பி கேட்டுக்கிற பாடல்

0: மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். அடுத்த நேயரோட விருப்பப்படல கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம்ங்க, பாலக்காடு மாவட்டம் மூங்கில் மடையிலிருந்து கோபால் பேசுறேன்.
0: சொல்லுங்க கோபால், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு இந்த அந்த ஏழு நாட்கள் இருந்து கவிதை இறங்கிய நேரம்.
0: ஓகே.

10:21 நிமிடத்தில் அழிந்திருக்கோம் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்ல மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். கேரளம் மற்றும் நீலகிரி மாவட்ட நேயர்களோட விருப்பப்படலாம். அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு கோத்தகிரி மிஷின் காம்போலிருந்து வைஷாலி இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேற்றை பேசிடலாம். வணக்கம்.
1: நமஸ்காரம், நான் பாலக்காடு மொடக்குளூர்ல இருந்து கீதா பேசுறேங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க. நீங்க
0: நல்லா இருக்குங்க? எப்படி இருக்கு பாலக்காடு? மழையா இருக்கா இல்ல வெயிலா இருக்கா?
1: நல்லா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குங்க.
0: சூப்பர் சூப்பர். என்ன பாடல் கேட்கலாம்?
1: சலங்கை ஒளியிலிருந்து வான் கொண்டு, வான் போலே வண்ணம் கொண்டு பாட்டு.
0: ஓகே ஓகே, நன்றி.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் கேரள மற்றும் நீலகிரி மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் பிரதீஷ், ஆருஷ், பத்மேஷ், பிரீதா, பிரியா, பிரபா, காவேரி நகர் பாலக்காட்டிலிருந்து விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க நாயகன் திரைப்படத்திற்காக.

மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கூடலூர்ல இருந்து சண்முகதாசன், யோகராணி இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் வசந்தராகம் திரைப்படத்திலிருந்து.

10:42 அணிந்திருக்கோம் இல்லையா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மெலடி மட்டுக்கிற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாலக்காடு கல்பாத்திலிருந்து வித்யா, இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் மௌனராகம் திரைப்படுத்திருக்காங்க.

10:46 இணைந்திருக்கோம் நேர்களே. மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கொழுஞ்சாம்பாறை பகுதியிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி இவங்க விரும்பி கேட்டுக்கிற பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக.

0: 10:51 இணைந்திருக்கோம் இல்லையா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஊட்டி உடையிரட்டி பகுதியிலிருந்து கார்த்திக் இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல்,
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் இதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

நேயர்கள் இதுவரை கேட்டது மெலடி மெட்டுக்கள். இனி மீண்டும் மெலடி மெட்டுக்கள் நாளை இரவு 10 மணிக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். FM 103 நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 73 அதிகாரம் அன்புடைமை. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் சுந்தரமூர்த்தி வாஞ்சலிங்கம் அவர்கள். தொடர்ந்து எஸ் ஜானகி, டி ஏ மோதி, எஸ் அன்வர் அலி பாதுஷா, எஸ் சரளா, டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன், எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர் பாடிய பக்தி பாடல்களை கேட்கலாம். காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்பு.

0: 6:45 மாநில செய்திகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக. காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்டோ. 7:15 தமிழில் செய்திகள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்டோ தொடர்ந்து கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சிக்கு ஓ சுவாமிநாதன் அவர்கள். 9:20 சிறுவாணிச்சாரல். 10:20 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம். 11:20 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகரன் அவருடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 பூந்தென்றல். 1 மணிக்கு மணி 1 மலர் 1. 1:45 மாநில செய்திகள். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இந்தியா பொலிவுறு நகரங்கள் திட்டம் இடம்பெறும். 2:30 ஊர்புறத்திலே விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். 3:00 டீ டைம். மாலை 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:20 கெட் செட் கோ தி கேம் ஷோ. 5:20 சித்திர சிவாரம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல். மேடை பாடகர் கோவை கார்த்தி அவர்களுடன் நேர்முகம். மாலை 6 மணிக்கு பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. 6:30 மாநில செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டம். 7:32 ஏறும்பூரும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவுக்காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:50 இதமரிதம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மைல்மார்க் சம்பாரவையின் நட்சத்திரம் மயிலிறகு கேட்கலாம். 10:00 மெலடி மெட்டுக்கள். 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். இனி இந்நேரத்திற்கான வானிலை நிலவரம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கை. கோயம்புத்தூர் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும் திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும் ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும் சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும் நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸாகவும் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாயிருக்குன்னு சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை இதுவரைக்கும் கேட்டிருந்தீங்க.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 10:59 33 நொடி. நேயர்களே, நமது 999 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நாளைய நமது நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் காலை 5:51 துவங்கும். நன்றி நேயர்களே. ஜெய் ஹிந்த்.